நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம்.

0: பகை குணம் உடையவர் நண்பரைப் போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
1: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: பகை குணம் உடையவர் நண்பரைப் போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமிதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் நகர்வலத்தில் மெய்யாய் இருப்போம் யதார்த்தமாய் வாழ்வோம். கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:02-8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் எமது வானொலி நேயர்கள் சோனல்தாஸ், ரத்ன பௌர்ணா, லக்ஷ்மி நாராயணி ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, நிகழ்ச்சி அமைப்பு ரா தியாகராஜன் ஆகியவை இடம்பெறும். காலை 9 மணிக்கு அரங்கசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 KHz காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 இலக்கியம் பேசும் எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல் இடம்பெறும், 1:10 எண்ணுயிர் தோழி டாக்டர் நப்பின்னை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்து பாடற பயிற்சி, ஏமாத்திரே என தொடங்கும் அசாமி மொழி பாடல், இயற்றியவர் சதீஷ் தரவர்கள், இசையமைத்திருப்பவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள், 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

0: 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஒரே ஓவியம், 342 பகுதி. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 9:15 திரைகானம், 9:30 கரங்கிசை. நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்றுவர் தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரிஷவ ரெயின்போ, 9:02 ரெயின்போர, 10:02 கெட் செட் கோ. முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ, நண்பகல் 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹை ஸ்னேக் தே, 1:00 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கமே இத்துடன் நிறைவு பெற்றது.

உங்களின் நினைவிற்காக இன்றைய நிகழ்ச்சிகள் 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக செஞ்சிலுவை தினத்தை ஒட்டி இரத்த தானம் குறித்து செஞ்சிலுவை சங்க இரத்த வங்கி மருத்துவர் பி யோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 திரையிராகம், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். FM கோல்ட் அலைவரிசையில் முற்பகல் 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் டாக்டர் கே சுனில்குமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், தேப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார்.

0: சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, 5 அரங்கிசை. இதில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழிசை இடம்பெறும். சேர்த்தலையார் சிவகுமார் அவர்கள் முயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:00 இளைய பாரதம். ரெட் ஃபார் கரேஜ், ரெட் ஃபார் கேர். உலக செஞ்சிலுவை தின சிற்றுரை வழங்குபவர் கேத்ரின் ஜோபி. டிரைவ் சேஃப், அரைவ் சேஃப். ஐக்கிய நாடுகள் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த சிற்றுரை வழங்குபவர் சகீனா தஹேர். கோகலே, வாய்ஸ் ஆஃப் ரிஃபார்ம். கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் எம் காவ்யா. 7:50 திரைகானம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. இதில் உலக செஞ்சிலுவை தினம், உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 திரைகானம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இணைவை, 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 திரைகானம், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3 திரைச்சோலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Union Home Minister Amit Shah will arrive in Kolkata today. He is scheduled to attend a meeting with the newly elected BJP MLAs, during which the party's legislative leader will be selected. The new Chief Minister of the State and the Council of Ministers will be sworn in tomorrow on the birth anniversary of Kavi Guru Rabindranath Tagore. Meanwhile, preparations are underway for the swearing-in ceremony at the Brigade Parade Ground in Kolkata. Necessary administrative meetings are being held and tight security arrangements are being put in place for the occasion. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, senior BJP leaders and chief ministers from other states are expected to attend the oath-taking ceremony. President of Vietnam Tho Lam has emphasized that India and Vietnam together have a significant opportunity to play a pivotal role in the global supply chain in today's changing world order. Addressing the India-Vietnam Business Forum in Mumbai, Mr. Lam highlighted that the current global scenario is indeed a challenge, but also an opportunity to elevate cooperation between India and Vietnam to a new level. Speaking on the occasion, Maharashtra Chief Minister Devendra Fadnavis asserted that entrepreneurs, investors and professionals from the technology and manufacturing sectors in countries like India and Vietnam will shape the future of Asia. India and Vietnam have discussed to deepen cooperation in emerging technologies, innovation, research and startup ecosystems. Minister of State for Science and Technology, Jitendra Singh, held bilateral talks with his Vietnamese counterpart, Dr. Vu Hai Huan, in New Delhi yesterday. During the discussions, both sides exchanged views on cooperation in artificial intelligence missions, cybersecurity frameworks, innovation ecosystems and technology transfer initiatives. The meeting also reviewed ongoing academic and institutional engagements between the two countries, including collaborations involving research institutions, innovation hubs and technology incubation platforms. Addressing the meeting, Dr. Singh said that the comprehensive strategic partnership between the two countries has gained new momentum over the last decade. He said that around 10 researchers from Vietnam have availed fellowships under the India-ASEAN Research and Training Fellowship Program. Foreign Secretary Vikram Misri took part in a trilateral meeting between India, France and United Arab Emirates in Abu Dhabi yesterday, along with Reem Al Hashmi, Minister of State and Special Envoy for India, and Martin Bryans, Secretary General of the Ministry for Europe and Foreign Affairs of France. The Ministry of External Affairs said the three countries agreed to strengthen their partnership and work on a roadmap with clear timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al-Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company,

0: to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: கேலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும்போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும், நமக்கான பாதையை நாம் உருவாக்கிக் கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலகப் புகழ் பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்றுத் தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்று விட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும்,

0: தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல், மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர், உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்போது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பது.

0: காப்பவன் இருக்க ஏன் பயம் நெஞ்சிலே, ஏன் பயம் நெஞ்சிலே.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக பாம்பே சாரதா பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:35. ஆகாஷ்வாணி இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 25 வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னை நார் கழிவினை மண்ணில் சேர்ப்பதால் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் உழவு ஆகியவை மேம்படுகின்றன. இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை அதிகப்படுத்துகிறது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இட வேண்டும். இதனை விதைப்பதற்கு முன் அடி உரமாக இட வேண்டும். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பல மரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு 1 மரத்துக்கு 5 கிலோ போதுமானது.
1: விவசாயிகளே, இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. மண்ணை வளப்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண்மையில் பயன்படும் சில பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். 1 லிட்டர் வேப்ப எண்ணெயில் 3 கிலோ நுண்மணல் மற்றும் 3 கிலோ சாணத்தை 3 நாட்கள் ஈரம் காயாமல் ஈரச்சாக்கு கொண்டு கோர்த்தி குவியலாக வைத்து 4ஆம் நாள் அதை 150 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளிக்க சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். 10 கிலோ காய்ந்த சாணத்தை தூளாக்கி அத்துடன் செங்கல் சூளை சாம்பல் சேர்த்து அதிகாலை வேளையில் தூவினால் சாறு உறிஞ்சும் பூச்சி, சாம்பல் மற்றும் துருநோயை கட்டுப்படுத்தலாம். வெட்டிவேர் புல்லை மண் சரிவுக்கு குறுக்காகவோ அல்லது

0: வயலை சுற்றி நட்டால் மண் அரிப்பை தடுக்கலாம். கிணற்றுக்கு அருகில் பூவரசு மரத்தை வளர்த்தால் கிணற்று நீர் ஆவியாவதை குறைக்கலாம். கோரைப்புல்லை கட்டுப்படுத்த கொள்ளுப்பயிரை சாகுபடி செய்யலாம். எருக்கு இலை மற்றும் வேப்பம்புண்ணாக்கை மண் களத்தில் இட்டு மூழ்குமாறு நீர் ஊற்றி வயலில் வைத்தால் அந்த வாடையால் அந்துப்பூச்சிகள் கவரப்படும். ஊமத்தை காயோடு எருக்கு இலையை அரைத்து 15 நாட்கள் நீரில் ஊற வைத்து வடிகட்டி தெளித்தால் அனைத்து வகை பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு வளர்க்கறதுக்கு ஓவர் நீர்ல வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணும். அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளவு இடம் 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும். கரை போடணும். கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட் பாலித்தீன் லைனிங்னு சொல்லும் சுத்தி போட்டு ஃபுல்லா பண்ணும். சைடு பென்சிங், கிராப் பென்சிங், அடுத்து பேட் பென்சிங், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம்.
1: ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, கரும்பில் மஞ்சள் தோகை நோயினால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் முழுவதும் மஞ்சள் வண்ணமயமாக காட்சியளிப்பதால் இதனை வயல்களின் சற்று தூரத்தில் இருந்தும் எளிதில் கண்டறியலாம். நாளடைவில் கடுமையாக நோய் தாக்கிய பயிர்களின் தோகைகள் மேலிருந்து கீழாக நுனிப்பகுதியிலிருந்து கருக ஆரம்பித்து ஒன்றன் பின் ஒன்றாக காய ஆரம்பிக்கும். இதனால்தான் விவசாயிகள் இதனை சருகு நோய் என்றும் அழைக்கிறார்கள். வயல்களை சுத்தமாக பராமரித்தல் வேண்டும். சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குமாறு தேவையான நீர் மற்றும் உர நிர்வாகம் செய்வதால் இந்த நோயினை பெருமளவு குறைக்கலாம். இந்த நோயினை பரப்பும் அசுவினையினை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது டைமெத்தோயேட் 1 லிட்டருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும்.
3: விவசாயிகளே, கத்தரி பயிரில் பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இளம் குருத்து வாடி காணப்படும் அல்லது நடு குருத்து காய்தல், குருத்து மற்றும் காய்களை துளைத்து அதனுள் உள்ள திசுக்களை உண்டு கழிவை துளைக்கு வெளியே தள்ளும். மொக்கு மற்றும் சிறு காய்கள் உதிர்ந்துவிடும், இலைகள் வாடி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்தும் முறைகள் பாதிக்கப்பட்ட அல்லது சேதப்பட்ட இளங்குருத்து அல்லது நுனித்தண்டை சேகரித்து அழிக்கவும், 1 ஹெக்டருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறி அமைக்கவும், மேலும் ஒட்டுண்ணியை கொண்டும் கட்டுப்படுத்தலாம்.
0: நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்தி விதை நேர்த்தி மற்றும் நாற்று நனைக்க பயன்படுத்தும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நுண்ணுயிர் உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்ய 1 ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 125 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, துத்தநாக பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து அனைத்து விதைகளிலும் பரவும் வண்ணம் விதை நேர்த்தி செய்து 30 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். நாற்று நனைக்க பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணுயிர் உரங்களை தலா 1 கிலோ திட வடிவம் கொண்ட அல்லது 400 மில்லி திரவ வடிவம் அளவுள்ள நுண்ணுயிர் உரங்களை வயலில் சிறு பாத்தி அமைத்து 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றுகளின் வேர்பகுதி நன்கு நனையும்படி 30 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும்.
4: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஏதுவாக ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறிநோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கி

0: கொட்டகைகள் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அயர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரைபரத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சி

பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7

0: செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின்விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: கடல் தளத்தில் உள்ள தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு பாதிப்புகளை எதிர்கொள்ளும் கடல்வாழ் பாலூட்டிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கருவியாக மாறி வருகின்றன. நீருக்கடியில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களின் மறைக்கப்பட்ட வலையமைப்பு உலகின் மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான மற்றும் கண்ணுக்கு தெரியாத சில கடல் உயிரினங்களின் வாழ்க்கையை மாற்றி வருகின்றன. இது முன் எப்போதும் காணாத வகையில் இருக்கின்றன. இது புதிய நிலைமைகளை குறித்த தகவல்களை தருகின்றன. அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் கனடா எல்லைக்கு சற்று தெற்கே உள்ள புகெட் சவுண்ட் முழுவதும் 1.25 மைல் கேபிள்களை அமைத்துள்ளனர். டிஸ்ட்ரிபியூட்டட் அக்வஸ்டிக் சென்சிங் விநியோகிக்கப்பட்ட ஒலி உணர்திறன் DAS என்று அழைக்கப்படும் இந்த நுட்பம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியாக லேசர் துடிப்புகளை செலுத்துவதன் மூலமும் அதிர்வுகள் மற்றும் ஒலியால் ஏற்படும் சிறிய இடையூறுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலமும் செயல்படுகிறது. இது ஏற்கனவே பூகம்பங்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் கடல் பாலூட்டிகளை கண்டறிவதில் திறமையானது என்று நிரூபித்துள்ளது. இந்த அமைப்பு கப்பல்களை மெதுவாக்க அல்லது திசை திருப்ப முன்கூட்டியே எச்சரிக்கைகளை வழங்க முடியும். திமிங்கலங்களை தொந்தரவு செய்யும் அல்லது காயப்படுத்தும் அபாயத்தை குறைக்கும். விரிவாக்கப்பட்டால் இந்த அணுகுமுறை கிரகத்தின் பெருங்கடல்களை கடக்கும் 870,000 மைல் நீளமான ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பயன்படுத்த முடியும். இந்த புதுமையான அணுகுமுறை பாதுகாப்பு முயற்சிகளில் ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடும்.

0: அலையாடும் கடலின் அடியில் என்னென்ன அதையும் அறிந்து கொள்வோம். அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆபத்தின்றி
1: இடம்பெற்றது சூழல்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.9°C. இது இயல்பை விட 1.5° குறைவு. குறைந்த அளவு 28.4°C. ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை

37.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.8 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 2.8 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும்.

வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை தவறான விஷயங்களை சரி என்று பலர் நினைத்து கொண்டிருப்பதுதான் இன்று உலகின் பல தவறுகளுக்கு அடிப்படை காரணம். தவறான விஷயங்களை சரி என்று பலர் நினைத்து கொண்டிருப்பதுதான் இன்று உலகின் பல தவறுகளுக்கு அடிப்படை காரணம். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

புலனடக்கத்தை நோக்கி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. பாலினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை பற்றி நாம் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் அதை ஏன் விட்டு ஒழித்துவிடக்கூடாது? நிச்சயமாக அது அவசியமானதே அல்ல என்றார் ஸ்ரீ காலன்பாக். இந்த யோசனையை கேட்டு எனக்கு ஆச்சரியமும் திருப்தியும் ஒருங்கே ஏற்பட்டன. அவருடைய கருத்தை சந்தோஷமாக வரவேற்றேன் நான். அப்பொழுதிலிருந்தே பால் சாப்பிடுவதை விட்டுவிடுவது என்று இருவரும் தீர்மானம் செய்து கொண்டோம். இது நடந்தது 1912 ஆண்டில் டால்ஸ்டாய் பண்ணையில். ஆனால் பாலை மறுப்பது மாத்திரம் எனக்கு போதிய திருப்தியை தந்துவிடவில்லை. இதற்கு பின் விரைவிலேயே பழ ஆகாரத்தை மாத்திரம், அதுவும் சாத்தியமான வரையில் மலிவான பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ்வது என்று தீர்மானித்தேன். மிகுந்த வறுமையில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையையே நாங்களும் வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருந்தது. பழ ஆகாரம் அதிக சௌகரியமானதாகவும் கூட இருந்தது என்று சொல்லலாம். சமைப்பது என்ற வேலையே எங்களுக்கு இல்லை. பச்சை நிலக்கடலை, வாழைப்பழங்கள், பேரிச்சம்பழங்கள், எலுமிச்சம்பழங்கள், ஆலிவ் எண்ணெய் ஆகியவையே எங்களின் வழக்கமான சாப்பாடு. பிரம்மச்சரியத்தை அடைய விரும்புவோருக்கு இங்கே ஓர் எச்சரிக்கையை செய்ய வேண்டியிருக்கிறது. பிரம்மச்சரியத்திற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நான் எடுத்துக்காட்டியிருந்த போதிலும் இதில் மனமே மிகவும் முக்கியமானது என்பதுதான் நிச்சயம். தான் அறிய அசுத்தமானதாக இருக்கும் மனதை பட்டினியினால் சுத்தம் செய்துவிட முடியாது. உணவில் செய்கிற மாறுதல்கள் அதனிடம் பலனை உண்டாக்காது. மனத்தில் இருக்கும் காம விகாரங்களை தீவிரமான ஆன்ம சோதனையினாலும் இறைவனிடம் அடைக்கலம் புகுவதனாலும் இறைவனின் அருளினாலும் அன்றி போக்கிக் கொண்டு விடவே முடியாது. ஆனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சிற்றின்ப இச்சை கொண்டுள்ள மனம் சுவையானவைகளையும் சுகபோகத்திற்கானவைகளுமே எப்பொழுதும் நாடும். இந்த புத்தி போக்கை போக்கிக் கொள்வதற்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினி இருப்பதும் மிகவும் அவசியமானவை. சிற்றின்ப வயப்பட்டுள்ள மனம் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அடிமையாகிவிடுகிறது. ஆகையால் உணர்ச்சியை தூண்டிவிடாத சுத்தமான உணவும் அவ்வப்போது பட்டினி இருந்து வருவதும் உடலுக்கு மிகவும் அவசியமாகும். உணவு கட்டுத்திட்டங்களையும் பட்டினி இருப்பதையும் அலட்சியம் செய்கிறவர்களைப் போலவே எல்லாவற்றையும் இவற்றுக்காக தத்தம் செய்கிறவர்களும் தவறையே செய்கின்றனர் என்பது என்னுடைய கருத்து. புலனடக்கத்தை நோக்கி போகும் மனமுடையவர்களுக்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினியும் அதிக பலனளிப்பவை என்று என்னுடைய அனுபவம் போதிக்கிறது. உண்மையில் இவற்றின் உதவியினாலன்றி உள்ளத்தில் இருக்கும் காம விகாரங்களை அடியோடு போக்கிக் கொண்டு விடவே முடியாது. பால் சாப்பிடுவதையும் தானிய வகைகள் உண்பதையும் விட்டுவிட்டு பழ ஆகார சோதனையை ஆரம்பித்த அதே சமயத்தில் புலனடக்கத்திற்கு ஒரு சாதனமாக பட்டினி விரதம் இருக்கவும் தொடங்கினேன் நான். இதில் என்னுடன் ஸ்ரீ கேலன்பாக்கும் சேர்ந்து கொண்டார்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு

0: பத்து பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
3: பத்து பாட்டு நூல்களில் இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5 நூல் பெரியது பெரும்பான்ாற்றுப்படை. 500 அடிகள் கொண்ட இந்நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார். இந்நூலின் பாட்டுடை தலைவனான தொண்டைமான் இளந்திரணியனின் சிறப்புகளை கூறும் உருத்தரங்கண்ணனார் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் ஆகிய 5 நில மக்களின் வாழ்வியல் குறித்தும் அவர்களின் விருந்து உபசரிப்பு பற்றியும் பாடியுள்ளார். இவற்றுள் மருத நில வாழ்வியல் காட்சிகளை அழகுற புனைந்துரைத்துள்ளார். உழவர்கள் சால் பிடித்து உழுகின்ற காளைகளை வீட்டு வாசலில் உள்ள நுகத்தில் இணைத்து பெண்யானையின் வாயினை ஒத்திருக்கும் வளைவான வாயினை உடைய கலப்பையை உடும்பின் முகம் போன்ற முழுமையான கொழு மறையும்படி அமுக்கி உழுது விதைவிதைப்பர். இதனை உருத்திரங்கண்ணனார் செஞ்சால் உழவர் நடைநவில் பெரும்பகடு புதவில் பூட்டி பிடிவாயென்ன மடிவாய் நாஞ்சில் உடும்பு முக முழுக்கொழு மூழ்க ஊன்றி தொடுப்பெறிந்து உழுத தொடர்படு தொடவை என்று உரைக்கின்றார். விதைத்த நிலத்தில் வந்துள்ள களைகளை களைக்கொற்றால் எடுப்பர். விளைந்த அறுவடை செய்யும் பருவ காலத்தில் அவர்கள் எழுப்புகின்ற ஒலிக்க அச்சங்கொண்டு வெண்கடம்ப மலரில் மணவீசும் மலரை போன்றிருக்கும் தன் இளமை பொருந்திய குஞ்சுகளை கூட்டிக்கொண்டு குறுகிய காலையும் கருமையான கழுத்தையும் உடைய குறும்பூள் பறவை காட்டில் தங்க செல்லும். கொள்ளனின் குரடு போன்ற பிளவுபட்ட கால்களை உடைய நண்டின் வலைகள் சிதைந்து போகும்படி பசுமையான கோரைகளை கொம்பினால் குத்தி மண்ணை கொம்பில் கொண்டிருக்கும் கருமை நிறமுடைய எருமை கடாக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டதால் வயல் சேரானது. அச்சேற்றினை சமப்படுத்தும் பொருட்டு காலால் மிதித்த உழவர்கள் முடிமுடியாக உள்ள நாற்றை நடவு செய்த வயலில் களை பறிப்பவர்கள் பறித்து போட்ட திரச்சியான தாள்களை உடைய தேன்மணம் கமழும் நெய்தல் மலர்களை சூடி அதனை வெறுத்து முட்கள் நிறைந்த அரும்புடன் சூழ்ந்திருக்கும் முள்ளியின் வளைந்த காம்பினுடைய கருநிற மலரை பறித்து பசுமையான கோரைகளை பறித்து அதனை பற்களால் மென்று கிழித்த நாரில் சூடிக்கொள்வதற்கு ஏற்ற மாலையாக கட்டி தலையில் சூடிக்கொண்டனர். சம்பங்கோரையின் காயை உடைத்து அதன் பொடியை தங்களுடைய மார்பில் பூசிக்கொண்டனர். அதனால் மார்பானது பொன்னுரைந்த கல் போலவும் இரும்பை தகடாக்கியது போன்ற சுருக்கமில்லாத மென்மையான தோளாகவும் விளங்கியது. இக்காட்சியினை பொன்கான் கட்டளை கடுப்ப கண்பின் புன்காய் சுண்ணம் புடைத்த மார்பின் இரும்பு வடித்தன்ன மடியா மென்தோல் என்று கடியலூர் உருத்தரங்கண்ணனார் புனைந்துரைத்துள்ளார். புது வருவாயுடைய வயல்களில் கடித்தால் துன்பந்தரும் குளவியின் கூட்டை போன்று உட்கூடு உடைய முற்றிய நெல் கதிர்களை உடைய தாளினை உழவர்கள் அறுவடை செய்து பாம்புகள் கிடக்கின்ற மருத நிலத்தின் நிழலில் பிச்சை பெறுவதற்கான பாத்திரங்கள் போன்று இருந்த அகன்ற களங்கள் நிறையுமாறு புவராக குவித்திருப்பர். அக்குவியல்கள் சிலந்தி வலை பின்னி இருப்பதனால் வெள்ளை துணி உடுத்தி நிற்கின்ற பூதங்கள் போல் காட்சியளித்தன. உழவர்கள்

0: அந்த குவியல்களை உருவி போட்டு கடாக்களை கொண்டு மிதிக்கச் செய்து அதிலுள்ள நெல்லை உதிர்ப்பர். குப்பைகளை நீக்கிவிட்டு காய வைப்பர். நன்றாக காய்ந்த நெல்லை காற்றில் தூவி குவித்து வைப்பர். அக்குவியல்கள் வடதிசையில் உள்ள மேருமலையை விட சிறப்பாக தோன்றும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பல ஓமைகள் வழி மருதநிழ வாழ்வியல் காட்சியினை வெளிப்படுத்தியுள்ள பாங்கு இன்புறத்தக்கது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES-ம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில்

0: இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்கம், அசாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது.

0: உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 104 மெகாஹெர்ட்ஸ் ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
1: அதாவது கண்கள் எக்ஸசைஸ் பண்றதுன்றது ஒரு கண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்யூலர் மசில்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கண்களை வந்து இடது பக்கம் திருப்புறதோ இல்லை வடது பக்கம் திருப்புறதோ மேலே பார்க்கறதோ கீழே பார்க்கறதோ கண்கள் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை செய்யறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்யூலர் மசில்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் கண்களை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஆக்யூலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். எப்படி நம்ம ஒரு பராலிசிஸ் வந்தால் நம்ம கை கால் நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அதை மாதிரி கண்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இந்த கண் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். ஸோ அதனால் என்னாகும், நம்மளுக்கு வந்து கண்கள் மசில் ஸ்ட்ரெங்தன் ஆன உடனே நம்மளுக்கு வந்து தலைவலி, கண் வலி, கண்கள்லேருந்து எரிச்சல், தண்ணி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாம் சரியா போயிடும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணி கண்ணாடி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆக முடியாத ஒரு விஷயம் அது. ஸோ அதனால கண்கள் வந்து எக்ஸசைஸ் பண்றது வந்து நல்லது, ஏன்னாக்கா அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஆனால் கண்ணாடி எடுத்துட முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இந்த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம. இந்த கம்ப்யூட்டர், நியர் விஷன் கேட்ஜெட்ஸ், ஐபேட் எதுவாக இருந்தாலும் பார்க்கும்பொழுது கண்களோட ஸ்ட்ரெயின் குறையும். அதனால இது நம்பர் ஒன் ட்ரீட்மெண்ட்டு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்களுக்கு ஐ எக்ஸசைசஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கண்களோட மசில்ஸ் தூரப்பார்வை கிட்ட பார்வைக்கு எப்படி கண்களோட இருக்கிற மசில்ஸ் சுருங்கி விரியுதோ அந்த தன்மையும் நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஏன்னா இவங்க வந்து கிட்ட பார்வையே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு 12 மணி நேரத்துக்கு போல. ஸோ அதனால தூர பார்க்குற பார்வை அவங்களுக்கு குறைஞ்சி போகுது. மூணாவது வந்து தலைவலி, கண்வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. ஏன்னாக்கா அது வந்து லைட்டோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இலுமினேஷனோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ கலர்ஃபுல் ஸ்க்ரீன். அதனால வந்து இதெல்லாம் சேர்ந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த கண்கள் கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. கண்களை கழுவுணுன்றது வந்து செய்ய தேவையே கிடையாது. ஏன்னா கடவுளே வந்து நம்மளுக்கு கண்ணீர் நிறைய கொடுத்துருக்காரு கண்களை கிளீனாக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஆனால் நம்ம வந்து தினப்படி கண்களில் தண்ணி தெளித்து கழுவுணுன்றது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கண்கள்லேருந்து வர கண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த pH அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது அதில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட்ஸு, அதில் இருக்கிற எண்ணெய் சத்து, அதில் இருக்கிற அதில் இருக்கிற சால்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற எண்ணெய், இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்கள் கண்ணீர்னு எடுக்கும்போது இவ்வளோ இருக்கு அந்த கண்ணீருக்குள்ள. அந்த நம்ம கண்ணீரில் அதை விட்டுட்டு நம்ம தண்ணியை போட்டு அலம்பும் போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நியூட்ரிஷன் எல்லாமே போயிடுது நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ கண்களில் ஏதோ தூசி விழுந்து போச்சு, கண்கள் உடனே வலிக்குது, ரொம்ப இரிட்டேஷன் நிறைய இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம தண்ணி போட்டு அலம்பலாம். ஆனால் தினப்படி தண்ணி போட்டு அலம்பணுன்ற அவசியம் ஒன்றுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு வழியில் பைக்கில் நீங்கள் போயிட்டு வரீங்க, கண்களில் நிறைய தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா

0: அதுக்கு வந்து நார்மல் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நல்லா சோப் போட்டு முகத்தை அலம்பிட்டு அந்த ஐ ட்ராப்ஸ் ரெண்டு போட்டு விட்டீங்கன்னா அது உள்ள இருக்கிற அழுக்கு ஃபுல்லா வெளியில வந்துடும். தண்ணி போட்டு கழுவுறதுன்றது ஒரு நல்ல செயல்முறையே கிடையாது. நிறைய தூசின்னு விழும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐ ட்ராப்ஸ் நீங்க அது கண் மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதை போட்டுட்டோம்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தர் பார்த்து, சார் உங்க சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமா கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விட்றது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே, ஆஃபீஸ் வேலை வேறு சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது, அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார், அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன், அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை, தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸு பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். நேர்மையாக இருக்கிறோமா அல்லது இருப்பதாக நினைக்கிறோமா என்பதை காலம் சொல்லும்.

0: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் திரைகானமாய் தொடர்கிறது நீலமலை திருடன் படத்திற்காக
1: டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

அலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய்க்கு.

0: நகர் வளம்.
1: மெய்யாய் இருப்போம், யதார்த்தமாக வாழ்வோம்.
2: நான் எப்போதும் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகுவேன் என்றார் ஒருவர். எனக்கு பக்கென்று இருந்தது. உடனே அவர் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பற்றி சொன்னேன் என்று சொல்லி சிரித்தார். இது பயங்கரமான ஜோக் இல்லைதான், ஆனால் இதற்குள் ஒரு பயங்கரம் புதைந்திருக்கிறது. போலியை விரும்புகிற பயங்கரம். யதார்த்தத்தை விட்டுவிட்டு போலியாக சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துகிறோம். ஒரு பசுமையான வயல்வெளி. வேட்டியை மடித்து கட்டி கொண்டு தலையில் தலப்பாகையோடு வரப்பில் ஒருவர் நடந்து செல்கிறார். அங்கே மோட்டார் பைப்பிலிருந்து தண்ணீர் வருகிறது. அதில் தன் முகம் கைகால்களை கழுவியபடி புன்னகையோடு நம்மை பார்க்கிறார். அவ்வளவுதான், 60 செகண்ட் முடிந்தது. இந்த ஸ்டேட்டஸை பார்த்துவிட்டு சில நாட்களில் அவரிடம், சார், உங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வமா என்று கேட்டேன். அவர் இல்லை என்றார். ஓ, வேலை செய்ய ஆட்கள் வைத்திருக்கிறீர்களா என்றேன் நான். சார், எனக்கு நிலமெல்லாம் இல்லையே என்றார் அவர். இல்லை சார், நான் உங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் என்றேன் நான். ஓ, அதுவா? போகிற வழியில் ஒரு இடம் நல்லா இருந்துச்சு, அதான் அப்படி போட்டேன். அதுக்கே வயலை மறிக்காத மறிக்காதன்னு கத்துறாங்கப்பா என்றார் அவர். எனக்கு பொத்தென்று சேற்றில் போட்டது போல் இருந்தது. இவரை நம்பி விவசாயத்திற்கு ஆலோசனை கேட்க வந்தோமே என்று மனதிற்குள் நொந்து கொண்டேன். விவசாயத்தில் ஆர்வமில்லை, விவசாயத்தை மதிக்க தெரியவில்லை, அதை பற்றிய கொஞ்சமும் அறிவில்லை. ஆனால் ஊர் உலகத்தில் இருப்பவருக்கு வேறு மாதிரி தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிப்பது இது பொய்யான வாழ்க்கை தானே. கிரிக்கெட் விளையாட்டை நேரடியாக பார்த்து ரசிப்பதற்கு டிக்கெட் வாங்கி ஸ்டேடியமுக்கு சென்றார்கள் சில நண்பர்கள். விளையாட்டை மிகவும் ரசித்து பிரமித்து போயிருப்பார்கள் என்று நினைத்து அடுத்த நாள் விசாரிக்க ஆரம்பித்தேன். அந்த சிக்ஸர் பார்த்தீங்களா, அந்த கேட்சா எப்படி பிடிச்சாங்கல்ல என்றெல்லாம் சொன்னேன். அதற்கு அவர்கள் அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். ஸ்கோர் பற்றி பேசினேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, 500 செல்ஃபி எடுத்தோம் தெரியுமா என்றார்கள். பார்த்தீர்களா நம்ம ஊர் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் இத்தகைய பொய்யான வாழ்வை விரும்புகிறார்கள். நூலக கட்டிடங்களுக்கு முன்னால் செல்ஃபி எடுத்து போட்டால் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும், ஆனால் நம் வாழ்க்கை நூலகத்திற்குள் சென்று படித்தால்தான் சிறக்கும். நிஜத்தை நேசிப்பது எவ்வளவு முக்கியமானது என்று இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லி வழிநடத்த வேண்டும். பொய்யாக இல்லாத கார் பைக் பக்கத்தில் இருந்து போட்டோ எடுத்து தன்னை பொய்யாக காட்டிக்கொள்வதில் உண்மையான சந்தோஷத்தை தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சாதித்தவர்கள் தன் குடிசை வீட்டை உலகிற்கு காட்டினாலும் அது மாளிகையாக கொண்டாடப்படும். நாம் உண்மையான வெற்றியை அடைய வேண்டும். வெற்றியை அடைந்துவிட்ட தோற்றத்தை மட்டுமல்ல, பொய்யாக நாம் மற்றவர்களிடம் கடன் வாங்கி கெஞ்சி கூத்தாடி கோட் சூட் போட்டுக்கொண்டு போஸ் கொடுத்து விடுவதால் உண்மையாகவே அத்தகைய நிலைக்கு உயர வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து விடுகிறது. நாம் இப்போது வாழ்கிற வாழ்க்கை அவமானம் அல்ல, தொடர்ந்து இப்படியே இருந்து விடுவதுதான் அவமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். பல வருடங்கள் கழித்து அரசு கல்லூரியில் பேராசிரியராக வந்திருக்கும் என்னுடைய சீனியர் ஒருவரை பார்க்க சென்றேன். அவரை பற்றிய பழைய நினைவுகள் என்னுள் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதும் ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பார். அது மட்டும்தான் அவரிடம் இருக்கும் ஒரே சட்டை. அவருடைய பழுதடைந்த வண்டியில் ஒரு பக்கம் லைட் தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் ஷூ போட்டு நான் பார்த்ததில்லை. ஒரு முறை அதை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு அவர், நான் இந்த தேர்வில் பாஸ் ஆனதும் தான் ஷூ போடுவேன் என்றார். அநேகமாக இப்பொழுது ஷூ போட்டு விடுவார் என்று தோன்றியது. காத்திருந்தேன். படத்தில் வரும் ஷூ சத்தம், கச்சிதமாக தைக்கப்பட்ட அழகிய ஆடை, அதைவிடவும் அழகான புன்னகையோடு ஒரு ஹீரோ போல வந்தார். அவரின் இந்த வெற்றிக்கு காரணம் தன் எளிய வாழ்க்கையை மறைக்க விரும்பாமல் அதை மாற்ற விரும்பியதே. நான் அவரிடம் செல்ஃபி எடுத்து கொண்டு கிளம்பினேன். மெய்யான வாழ்க்கை வாழ்பவர்களை தேடி எப்பொழுதும் மற்றவர்கள் வருவார்கள். வாழ்வோம் நம்முடைய மெய்யான வாழ்வை.
1: மெய்யாய் இருப்போம், யதார்த்தமாக வாழ்வோம். எழுதியவர் கே. அன்பரசி. வாசித்தவர் விஜய்.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் அடுத்து வருவது நீதிக்கு பின் பாசம் படத்திலிருந்து
2: டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை

0: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 1,70,00,000. அங்கு மக்கள் வைத்திருக்கும் சைக்கிள்களின் எண்ணிக்கை 2,30,00,000. மக்கள் தொகையை விட சைக்கிள்களின் எண்ணிக்கை அதிகம். அந்நாட்டு மக்கள் சைக்கிள் பிரியர்கள். அந்த நாட்டின் பிரதமர் கூட வானிலை அனுமதிக்கும் போது நாடாளுமன்றத்துக்கு சைக்கிள்லேயே பயணிப்பாராம். நெதர்லாந்து நாட்டில் மொத்தம் 35,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு சைக்கிள் பாதையே தனியாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை முடிஞ்சவங்கள்லாம் சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க. அதனால நீரிழிவு நோய், இதய நோய் போன்றவற்றின் தாக்குதல் அங்கு குறைவு. சைக்கிள் பயணம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்டில் 6,000 இறப்புகள் தடுக்கப்படுதான். 4 சக்கர 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக மிதிவண்டி சைக்கிளை உபயோகப்படுத்துறதுனால நம்ம நாட்டு மதிப்புக்கு ஓராண்டுக்கு 142 கோடி ரூபாய் மிச்சமாகுதுன்னு கணக்கிட்டு இருக்காங்க. செந்தில்குமார் சார், உங்க வீட்டில் சைக்கிள் இருக்கா? பெரும்பாலானவர்களின் வீட்டில் சைக்கிள் இல்லாம தான் இருக்கு. அப்படியே வச்சிருக்கிறவங்களும் அதை பயன்படுத்துறது மிக மிக குறைவு தான். 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களின் பெருக்கம் காரணமா சைக்கிள் பயணம் பாதுகாப்பா இல்லைன்னு மக்கள் கருதுறாங்க. நெதர்லாந்து நாடு மாதிரி நம்ம நாட்டிலையும் மிதிவண்டிகளுக்குன்னு தனிப்பாதை இருந்தா நல்லா தான் இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இருக்கிற சாலைகள்ல சைக்கிள் மிதிவண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்தலாம். அது அவர்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. பாருங்க, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால நமது தலைநகர் புதுடில்லியில வெயிலும் மழையும் குளிரும் பனியும் ஒரு வகையான வெள்ளந்தித்தனமா இருந்தது. அப்பவே வாகனங்களின் புகை கண்ணுல எரிச்சலை வரவழைச்சுதான். இப்போதைய நிலைமையை பத்தி நம்ம கடுதாசில எழுதணுமா? அதோட அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல ஒரு வகையான சின்ன பூச்சிகள் அண்டை மாநிலங்கள்ல இருந்து பறந்து வந்து டெல்லி மக்களின் அன்றாட வாழ்க்கைய சிரமப்படுத்துமா? அப்பவே அதே போல டீசல் புகை, தொழிற்சாலைகளின் புகை மக்களுக்கு சங்கடத்தை கொடுத்துச்சான். ஆனா நாள் ஆக அந்த வாழ்க்கை பழகிடுச்சு மக்களுக்கு. இப்போ இந்த சிரமம் மற்ற நகரங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு சில வசதி வாய்ப்புகள் வேணும்னா ஒரு சில சிரமங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆனா எதற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறினதுனால தலைநகர் புதுடில்லியில டீசல் பேருந்துகள், வாடகை வாகனங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து சிஎன்ஜி வாயு பயன்பாட்டுக்கு வந்தது. இதன் காரணமா புதுடில்லியில காற்று மாசு பெருமளவுல குறைஞ்சிருக்கு. செந்தில்குமார் சார், புதுடில்லி மாசுபாட்டுக்கு அண்டை மாநிலங்கள்ல பயிர் கழிவுகளை விவசாயிகள் எரிப்பதும் இன்னொரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மாசுபாடு காரணமா கண் எரிச்சல், வறட்டு இருமல், தொண்டையில் கமரல் ஏற்படுது, இரவுல தூக்கமின்மை, இருமல்லாம் உண்டாகுது. இப்படி பல சிரமங்கள் வந்தாலும் நகர்ப்புற வாழ்க்கையை விட முடியாம பலரும் இருக்கிறாங்க. இந்த கடுதாசியில புதுடில்லி நமது தலைநகரை ஓர் உதாரணமா நாம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இது போல பல மாநகரங்கள் இருக்கின்றன. நமது மாநிலத்துல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதது இருக்கும் அளவுக்கு காற்று மாசுபாட்டை சந்தித்து தான் வருகின்றன. இதற்கு தனிமனித வாழ்க்கை முறையும் ஒரு காரணம். கட்டுப்பாட்டோட வாழணும், வளரணும். கட்டுப்பாடுங்கிறது நமக்கு நாமே விதித்துக் கொள்ளணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டால்
1: உடலுக்கு நல்லது,
0: சூழலுக்கும் நல்லது.
1: மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களோடு மடல் மாணிக்கம் இப்போது.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இந்த அலைவரிசையில் அரங்கிசை,
1: மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை,
0: சின்ன ராஜகோபம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டிலும் இடம்பெறும்.
0: இன்று காலை 9 மணிக்கு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்கிறது திரைகானம்.

0: சக்கரை தேவன் படத்திற்காக ஒலித்தது இளையராஜா பாடியிருந்த பாடல். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com. நேரம் 8:09:10. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

நிறைவாக ஒலித்தது எஜமான் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினரோடு பாடியிருந்த பாடல். திரைகாணம் மீண்டும் 8:30.

நேரம் இப்போது 8:30 ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் திரைகானம் ரசிக்கலாம். ஷடாப் ஃபரீதி, சின்மையா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் திருமணம் என்னும் நிக்கா, இந்த படத்திலிருந்து.

திரைகாணத்தில் நிறைவாக ஒளி தந்த பாடலின் படம் முண்டாசுப்பட்டி. பாடலை பாடியிருந்தார்கள் பிரதீப் குமார், கல்யாணி நாயர் ஆகியோர். இந்த அலைவரிசையில் மீண்டும் திரைப்பட பாடல்கள். காலை 10:02 முத்து சித்தரலாக.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலைவழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத சுரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
0: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்ன பௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டுல வந்து வானொலி பெட்டியில பாடல்கள் காலையில நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைல இருந்தே பாட்டு கேட்கணும்னாதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்க அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோல்ல அதை வச்சிருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற வழியல்ல இருக்கிற சின்ன பெட்டி கடைகள்ல, டீ கடைகள்ல இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்க அம்மா அடுப்படியில ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டுல எங்க மாமியார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. என்னடா அது,

வானொலி பெட்டி இவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில. ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே, அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியா ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன், எனக்கு டியூன் பண்ற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பாக்குறாரு. கடையில வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்கள்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து

0: கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன், எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறதாகட்டும் இல்லை செய்திகள் கேட்கறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்பயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவுதான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிருச்சு அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா, அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து, 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதானா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம்பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இந்தியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பெயர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்பரிசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். முதலில் சாரங்க

நேரம் இப்போது 9:26:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். அடுத்து ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த நீலகண்ட சிவன் பாடல், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக இளையராஜா பாடியுள்ள பாடல் படம் சக்களத்தி.
2: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட

என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம், பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு வளர்க்கறதுக்கு ஓரணியில் வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளோ இடம் 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும். கரை போடணும். கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட், பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம், சுற்றி போட்டு ஃபுல்லாக பண்ணோம். சைடு பென்சிங், கிராப் பென்சிங், அடுத்து பேட் பென்சிங், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம்.
0: ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:14. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி மனோ சித்ரா குரல்களில் கரகாட்டக்காரன்.

0: ஒளி உலாவர காத்திருக்கிறது கிழக்கு வாசல் பட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் நேர்முகம். இலக்கியம் பேசுவோம் 11:02. நேரம் 10:34:35. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், படம் தாயம் 1.
3: மனதிலே ஒரு பாட்டு

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 10:35, 45 நொடி. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாட்ஸ் அலைவரிசைகள். ஒலிக்க இருப்பது வீராபட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:47, 13:00. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி மலபார் போலீஸ் படப்பாடல் சித்ரா சத்யராஜ் குரல்களில்.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே. புண்ணு இன்னும் ஆறல, ஓ எச்சில கொடு என்றார். விழாமலங்களை இவரிடம் கொடுத்து விட்டு, நீதான் என் உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டிய, போ நாளைக்கு பார்க்கலாம் என்று போய்விட்டாள். இந்த வரிகள் வந்து ஓடம் போக்கி ஆற்றங்கரை அப்படிங்கிற கதையிலிருந்து ஒரு இரண்டு வரிகள் படித்தேன். கதையினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கான கணங்கள் இருக்குல்ல, அது வந்து உங்களை என்னமோ செய்யும். இப்படி காதலை, டெல்டா மக்களினுடைய சந்தோஷங்களை, திருவிழாக்களை, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை, அந்த மண்ணோடைய, அது முக்கியமாக கீழ்த்தஞ்சை மண்ணோடைய கதைகளை எழுதியிருக்கக்கூடிய சிவகுமார் முத்தையா அவர்களை தான் இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளி வரும்போது, செரவிகளின் வருகை, டெல்டா கதைகள், இளையராஜாவின் காதலிகள், அழகிகள் மண்டபம் என பல சிறுகதைகள் தொகுப்பையும், தூண்டில் முள் வளைவுகள் அப்படிங்கிற குறுநாவல்கள் தொகுப்பையும், ஒதம்பல் குறவை அப்படிங்கிற இரண்டு நாவலும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுரை தொகுப்பும் கொண்டு வந்திருக்காங்க, யாபக குறிப்புகள் அப்படின்னு. அதனால் ஐயாவுடைய எழுத்து அனுபவத்தையும் இலக்கிய பயணத்தை பற்றியும் அவரோட இன்னைக்கு உரையாட இருக்கோம். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய கதைகள் கொஞ்சம் தான் வாசிச்சுருக்கோம், எல்லாத்தையும் வாசிச்சோன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் அதில் முக்கியமாக உங்களுக்கு வெயில் காலம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏங்க அது என்ன குறியீடா, அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
3: வெயில் என்பது குறியீடு தான், ஏன்னா வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. அது வந்து இயல்பான வாழ்க்கைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் அந்த வெளிச்சம் தான் நமக்கெல்லாம் தேவை. அப்போ மனிதர்கள் வந்து வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறது உழைப்பின் குறியீடு. விவசாயிகளுக்கு மழை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வெயிலும் முக்கியம். அப்போ தான் வந்து அந்த பயிர் செழித்து வளரும். அதனால தான் மெயின் மிக முக்கியமானது வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம எல்லா கதைகளையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.
2: ஐயா, அந்த வெயில் காலத்தில் தான் வந்து முக்கியமாக கொண்டாட்டங்களும் கூடவே வருது. ஏன்னா உங்களுடைய கதைகளில் கொண்டாட்டங்கள் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவிழாக்கள், அதை சார்ந்து நடக்கக்கூடிய கரகாட்டமாக இருக்கட்டும், கிராமப்புற இசை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கூடவே வைக்கிறீங்க, அது எப்படிங்க?
3: பொதுவாக வந்து விவசாயம் சார்ந்த வாழ்கின்ற மக்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து தையிலேருந்து தொடங்குறாங்க. அது வந்து ஒரு அறுவடையிலேருந்து தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு 11 மாதங்கள் கிட்டத்தட்ட உழைப்பிலே தான் இருப்பாங்க. அதாவது குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, அதுக்கப்புறம் தாளடி, அதுக்கு பிறகு வந்து புஞ்சை பயிர்கள், உளுந்து பயிர் சாகுபடி. அது முடிகிறது இந்த சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த காலகட்டங்கள். அதாவது ஏழாம் கடைசின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாண் பணிகள்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுடைய நாட்டுப்புற தெய்வங்கள், குடும்ப விழாக்கள், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோடை காலத்தை தான், என்ன மழை இருக்காது. அந்த காலங்களில் போக்குவரத்து வசதிங்கிறது நடைப்பயணம் இதுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவீன வளர்ச்சி இல்லாத ஒரு காலங்கிறப்போ கோடை காலம் தான் அவங்களுடைய கொண்டாட்டங்களின் காலம், திருவிழாக்களின் காலம், குடும்ப விழாக்களின் காலம். இதில் தான் அவங்களுடைய சந்தோஷம் இருந்துச்சு. உறவினர்களை பார்க்க போகிறது அந்த காலங்கள்லாம் போவாங்க. அப்புறம் திருமணங்களை நிச்சயிக்கப்படுறது, காதணி விழாக்கள் அமைக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்து துயரமான விஷயம் அப்படின்னு நினச்சதில்லை. அதுக்கான குளிர்பானங்களை, அதற்கான உணவுகளை அவங்க அப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் தொடர்ந்து நான் வெயில்னா பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நம்ம அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான்.
2: உங்களுடைய கதைகளில் வெயில் வந்து கொண்டாட்டமாக தான் இருக்குது.

0: நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் ஹரிச்சந்திரா நாடகம், மயான காண்ட நாடகம் எல்லாமே உங்கள் ஊர்களில் நடத்துகிறாங்கன்னு சொல்லி, உங்களுடைய குறவை நாவல் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற கலை நிகழ்ச்சியில் நடத்தக்கூடியவர்களுடைய கதையை தான் பாடுகளை எழுதியிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் போய் அந்த நாடகம்லாம் பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை, நான் வந்து ஒரு அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். சிறு வயதுலாம் எங்கள் அப்பா சில கதைகள்லாம் பேசுவாங்க வீட்டில் உட்காந்து, லவகுசா நாடகங்கள், வள்ளி திருமண நாடகம், அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா மயான கண்டம், அது பார்த்தது அதுதான் உங்களுடைய பொழுதுபோக்கு. லவகுசா நாடகம்லாம் எனக்கு தெரிஞ்சு திருவாரூருக்கு பக்கத்தில் தியானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு பெத்தரநாத சுவாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்சு 7 நாட்கள் நடக்கும். பள்ளியோடம் படிக்க போகிறப்ப அதெல்லாம் பார்ப்பேன். அந்த பகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் அதிகபட்சமாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். இரவுகளில் நல்ல

0: கேட்கும், எங்களுக்கு அந்த ஹரிச்சந்திரா பாட்டு பாடுறது எல்லாமே கேட்கும். அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளராக இருக்கப்போ களத்துக்கு போய் பார்த்து நேரடியான அனுபவங்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். கற்பனையாலனா இதை மாதிரி ஆவணங்களை நம்ம எழுத முடியாது.
1: அப்படியாப்பட்ட ஆவணம் தான் குறவை நாவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ குறவை நாவலில் நீங்கள் அவங்களுடைய பாடல்கள் எழுதும்போது முன்னாடியெல்லாம் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 3-4 நாளுக்கெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் அதனுடைய கால அளவு குறுகி கொண்டே வந்தது. அன்னைக்கு அதை கலாபூர்வமாக நிகழ்த்திட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சியாகவோ அது வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவோ மாறுற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது ஏங்க, அது காலத்துக்கேற்ற மாதிரி அது மாறிச்சா? அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது? அது சரியான பாதையில் தான் போகுதா?
0: இல்லை, அது அது வரைக்கும் வந்து ஊர்களில் இருந்த மனிதர்கள் வந்து அந்த திருவிழாக்கள் தான் வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த சினிமாக்கள் வந்து அந்த புராண இதிகாச அந்த கதைகளை பேசுகிற படமாக தான் முதல்ல எடுக்கிறாங்க. சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கலை. இவங்க 3 நாள் சொன்ன கதையை இவங்க ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த படத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த நாடகத்தில் பின்னணி இசை யார் அது எல்லாமே தெரியும். ஆனால் இதில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் வெறும் வரி வடிவத்தில் வரும். அதை தான் பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போது இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் இருந்த தாக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒளி வடிவத்தின் மீது அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக மாறுது. அப்போ எல்லாருமே சினிமா அதுக்கப்புறம் திரையரங்குகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அறிவியலினுடைய வளர்ச்சி தான். அதான் நாடக கலைஞர்கள்ங்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் தான் இருக்காங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாடகங்களே நான் வந்து அது மாதிரியான ஒரு போஸ்டர்களையோ அப்படியான ஒரு விஷயங்களையோ ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்கல. அது பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுப்புற கலை வடிவமாக இருக்க குறவன் குரத்தி ஆட்டம், அந்த காவடி ஆட்டம், இதுதான் பார்க்குறாங்க. அது வந்து அதனுடைய பூர்வீகத்தன்மை மாறி அது வந்து இப்போ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நாடக கலைங்கிறது டோட்டலாக வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து சில நாடகத்துறையினால் சில நாடக பிரதிகளாக பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. சில வந்து பல்கலைக்கழகங்களில் பாடமாக தான் இருக்குது.
1: ஐயா, இப்போ இந்த குறவை நாவலில் நீங்கள் சொல்கிறீங்க, கீழே தஞ்சைக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் வேறு மாதிரி இயங்கும், அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. வெயில் காலத்துக்குன்னா ஒரு மாதிரி சத்தத்தை தானே மாற்றிக்கும், குளிர்காலம்னா அது ஒரு மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு உங்களுடைய குறவை நாவலில் போகிற போக்கில் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பறையவே தயார் பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமான முறையில் தயார் பண்ணுறாருன்னு உங்களோட குறவை நாவலில் சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க அந்த கீழே தஞ்சை இந்த கலையை எடுத்துக்கிச்சு?
0: எப்போதுமே வந்து நீங்கள் ஆதி சமூகங்களில் வந்து ஒரு இசைக்கருவியை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கருவியை வந்து அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு உருமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பறை கருவிங்கிற ஒரு கருவியை அவங்க வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு வடிவமாக உருவாக்கியிருப்பாங்க. அது உருவாக்கி அடுத்த கட்டம்னு போகிறப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி, அப்போ அது வடிவமைப்புலேயே அது இசை மாறுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நுட்பம் மாறுதுங்கிறாங்க. பறைய பட்டமாக இருக்கும், அதில் வந்து சந்திரப்பறை, சூரிய பறைன்னு 2 பறை வகை இருக்குது. சந்திரப்பறைனா சின்னதாக இருக்கும், சூரிய பறைனா பெருசாக இருக்கும். அது ஒட்டி அடிக்கிறதும் இருக்குது, கட்டி அடிக்கிறது இருக்குது. ஒட்டி அடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான இசை. அது ஒவ்வொரு வெப்பத்துக்கும் தகுந்த மாதிரி அதோடைய ஒளி மாறிட்டே போகும்.
1: அதனால தான் சூடுபடுத்திக்கிறாங்க.
0: ஆமாம், நல்ல சூடேற்றி அதை அடிக்கிறப்ப வெண்கல மணி ஓசைக்கு இணையான ஒரு மொழி அது தரும். அதே வந்து ஒரு சுபகாரியம் இல்லாத வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துகிறப்போ சுதியை மாற்றுவாங்க. அதே வந்து ஒரு துள்ளல் நொடி வர்றப்போ அதோட இன்னும் மீடியம் பண்ணுவாங்க. அந்த காய்ச்சல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. தொடர்ந்து நாம் ஒதம்பல் குரவை என்ற நாவல்களின் ஆசிரியர் சிவகுமார் முத்தையா அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம்.
1: கீழத்தஞ்சைக்குன்னு உரிய அடின்னு சொல்ல வரீங்க, அதாவது நாதஸ்வரமா இருக்கட்டும் இல்ல தவிலா இருக்கட்டும், அது என்னங்க கீழத்தஞ்சைக்குன்னு அது எப்படி மாறுது?
2: கீழத்தஞ்சைங்கிறது வந்து விவசாயிகள் விவசாய கூலிகள் செறிந்த பகுதி, இயற்கை பேரிடர்கள் அதிகமாக நடக்கிற பகுதி. ஆனால் மேலத்தஞ்சை பொறுத்தவரையும் அங்கே இருக்கிறதுக்கு வந்து ஒரு சாஸ்திரிய மரபு கொண்ட ஒரு பகுதி, திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு இலக்கண மரபு உண்டு, அதாவது இசை மரபு கூறுகள் உண்டு. அந்த இசை மரபு அந்த இசை கூறுகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒவ்வொரு வாத்தியத்தையும் வாசிப்பாங்க. அது இசையாக இருந்தாலும் நடனமாக இருந்தாலும் அதுக்கான அடவுகள்னு ஒன்று வகைப்பாடு, அதுக்கான ஒரு இலக்கணத்துக்குள்ளே தான் அவங்க வந்து அதை வாசிப்பாங்க, அதை வந்து வெளிப்படுத்துவாங்க.
1: கொண்டு வரும்.
2: ஆனால் அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கீழத்தஞ்சையில் ஒவ்வொரு கலைஞரும் தனக்கான ஒரு இசை மரபை உருவாக்கிக்கிட்டான், தனக்கான ஒரு வடிவத்தை உருவாக்கிக்கிட்டான். அந்த தனித்த வடிவம் வந்து வேறு பகுதிகளுக்கு இல்லாத ஒரு தனித்த வடிவம்னு தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுப்புற நடனம் ஆடுறவங்கனால அவனோட ஆட்ட அடவுகளில் வந்து வேறு ஆட்டக்காரன் ஆட மாட்டான். அவருக்குன்னு உடல் மொழி, அவருக்குன்னு சில நாட்டுப்புற பாடல்களை பாடிதான் அவர் வந்து அந்த கலையை வெளிப்படுத்துவார். ஆனால் அதே வேற ஒருத்தர் வேற மாதிரி வெளிப்படுத்துவார்.
1: இந்த நாட்டுப்புற பாடல்லாம் இன்னைக்கு இருக்கா, ஓரளவு அதை தக்க வச்சிருக்காங்களா இல்லை விட்டாங்களா, இவங்களுக்குன்னு புதுபாணி வந்துருச்சா?
2: இப்போ அவங்க பாடினதெல்லாம் காட்டில் கலந்த பேரோசை தான், அதை பதிவு பண்ணுறதுக்கான போதிய அவகாசமோ சூழலோ
1: சிசியர்கள்
2: கூட இப்போ நான் வந்து தேடி போகிறப்போ வந்து இப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் யாருமே இல்லை. அவங்க வாரிசுகள்லாம் வந்து தங்களுடைய மூதாதையர்கள் இப்படியான ஒரு நாடக கலைஞர்கிறத சொல்கிறதுக்கு பெரும்பாலான விரும்பலை. அவங்க குடும்பங்கள்லாம் சிதைவடைஞ்சிருச்சு இல்லை இடம்பெயர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. கலைப்படுத்துவதுன்னு ஒன்று, கலையை வெளிப்படுத்துவது ஒன்று, அதிலே பிழைப்பும் இருக்குது. அப்போது பிழைப்பும் கலைப்படுத்துவதையும் ஒன்றா வைக்கிறப்போ ஆடிட்டு காசு வாங்கிட்டு போயிடுறான் அவ்வளோதான், அதோடு அவனோட ரோல் முடியுது. அதை வந்து அவனால் ஆவணப்படுத்த முடியல. இப்போ இருக்க அவங்களாம் அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ வந்து அவங்க சினிமா போகிறப்போ அவங்க காலப்போக்கில் எல்லாத்தையும் அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க, பேச விரும்பலை சில பேர். அவங்களுக்கு கசப்பான

0: நினைவுகளாக இருக்குது. அதை வந்து நம்ம அதை வந்து ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
1: அப்புறம் என்னங்க அந்த பார்ட்டியில் ரவண வாசிப்புனா அது என்ன? நாம் வந்து தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், நாகஸ்வரம் கேள்வி, அது என்ன ரவண சட்டி வாசி?
0: ரவணங்கிறது வந்து வட்டமாக இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும், மல்லா சட்டின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், மரத்தாலான வடிவமைப்பில் இருக்கும், அது மேலே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் ரவண சட்டின்னு பேர். வயிற்றுல மாட்டி அப்படி அடிப்பா,
1: அந்த ஊரில் தண்டோரா போடுவாங்களா அந்த கருவியா?
0: அந்த கருவிக்கு பேர் தான் ரவண சட்டின்னு பேர். உண்மையிலே தண்டோரா வந்து பறை இசையில் தான் போடுவாங்க. இப்போ வந்து கால மாற்றங்களில் இப்போ வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரவண சட்டின்னு பேர். தனியாக அது வந்து எந்த மியூசிக்கும் பண்ண முடியாது. நீங்கள் அதை எல்லா இசைக்கருவிகளோடும் கோப்பில் தான் நீங்கள் அதை கொண்டு கனெக்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் வச்சு வெறுசாக விட்டு அப்படி அடிச்சிங்கன்னா எந்த விஷயம் வராது. அது ஒரு பறை இசையோடும் தமிழோடும் நீங்கள் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணுறப்போ தான் அது ஒரு மியூசிக்கல் கேலரி உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட சேரும்போது தான் அதனுடைய ஒரு தூக்கல் கிடைக்கும், சிறப்புங்க. ஆனால் தண்டோராவை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட வேண்டாம்.
0: அது சமூக ரீதியான, அது சமூக ரீதியான ஒடுக்குமுறையினுடைய ஒரு வடிவமாக இருக்குது, அதனால தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் காடுகளுக்கு வேட்டைக்கு போனவங்க பெருந்திரல் கூட்டத்தை ஒரு குழுவிலேருந்து இன்னொரு குழுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தண்டரவும் பறையீசையும் தேவைப்பட்டது. காட்டு விலங்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை எழுப்பிட்டு தான் போனாங்க. தடை பண்ணுறதுங்கிறது காலத்தினுடைய வளர்ச்சி இதான வழியே, அது வந்து தேவையும் கூட தான்.
1: நீங்கள் வந்து உங்களுடைய சிறுகதை தொகுப்பில் இளையராஜாவின் காதலிகள் அப்படின்னே ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டாந்துருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய ரசிகராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சினிமா பாட்டுக்கு. இளையராஜாவின் காதலிகளில் இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்கீங்க, தர்பாரி கானடா ராகத்தில் பல்லவியை போட்டு அப்படியே கரகர பிரியாவில் கொண்டு வந்து சரணத்துக்கு வரும்போத கஜலை மிக்ஸ் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு ஒரு வரி போட்டிருந்தீங்க. உண்மையிலுமே இது இப்படிலாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா? இசையை பற்றி இவ்வளோ புரிதல் இல்லாமல் எழுதியிருக்க மாட்டீங்க.
0: கண்டிப்பாக கொண்டு வரலாம். அது வந்து அந்த இசை விருப்பினனுடைய ஆளுமை திறன் தான். ராகங்களில் இருக்கக்கூடிய நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக செய்ய முடியும். இளையராஜா நிறைய பாடல்கள்லாம் செஞ்சுருக்காரு.

0: ஐயா, அப்புறமேல உங்களுடைய கதை நெடுக தாவரங்கள் வருது, நிறைய தாவரங்கள் பேர்லாம் சொல்றீங்க. அதுல எனக்கு தெரியாத தாவரங்கள் பேர் தான் கேட்கறேன், அது என்னன்னு சொல்லுங்க. எலிப்பயிர், நம்ம வந்து தட்டப்பயிர்கள் இப்படி, அது என்னங்க எலிப்பயிர்னா? அது என்ன
1: தட்டப்பயிரினுடைய இன்னொரு வகை, அது வந்து தான் எலிப்பயிர். சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம், நீங்கள் வயல் வரப்புகளில் போனீங்கன்னா பறித்து சாப்பிடலாம், நான் சாப்பிடுவேன், அந்த வரப்புகளில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அடிக்கிற களைக்கொல்லி போன்ற நவீன மருந்துகள் வந்து அதெல்லாம் இன்றைக்கி சாவடிச்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து பெருசாக நம்ம சாகுபடி பண்ணுறது கிடையாது. அது வந்து இயல்பாக
0: பாட்டுக்கு வளரும்.
1: பைத்தம்பயிர் இருக்குல்ல, அதை விட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வேலை பார்க்குற சென்னை கலைவாணர் அரங்க தோட்டத்தில் இருக்குது, இப்போவும் இருக்குது. நான் காலையில் டைமில் வர்றப்போ ரெண்டு பறித்து சாப்பிட்டு வருவேன். என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க அங்கே இருக்கவங்க. அதுதான் பயிர்னு அவங்க அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. சார் ஏதாச்சும்
0: நீ பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுருக்கீங்களே. அப்புறம் பூனை வணங்கி செடினா என்னங்க?
1: அது வந்து ஒரு மூலிகை. நீங்கள் அந்த செடியை வேரோடு புடிண்டு போயிட்டு அந்த பூனைக்கு முன்னாடி அதை போட்டிங்கன்னா பூனை வந்து அதை சுற்றி சுற்றி வரும்.
0: அப்படியா?
1: நடைமுறை வேணிங்கன்னா பாருங்க, பூனை வணங்கி செடின்னு.
0: அப்புறம் தாண்டுவேலி.
1: தாண்டுவேலிங்கிறது விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களுக்கு வந்து நாலு பக்கமே வேலி கட்டியிருப்பாங்க. மக்கள் போயிட்டு வரணும்ல,
0: அதுக்கு படல்
1: படல் போடுவாங்க கட்டுவாங்கங்கிறது இருக்குது. ஆடு மாடுகள் தாண்டி போகாத அளவுக்கு தாண்டி வெளியணும்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இடையில வந்து ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுட்டு அந்த கல்லில் ஏறி நீங்கள் தாண்டி குதிக்கணும். அதுக்கு தாண்டி வெளியின்னு பேர். அது அந்த அமைப்பே ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து விவசாய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக போடுற ஒரு
0: அமைப்பு
1: அமைப்பு.
0: அப்புறம் நாகடுவு செடியிலேருந்து தானியத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உலவலகையில் வரும். அது என்ன நாகடுவு?
1: நாகடுங்கிறது நம்ம கடுகு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட நாட்டு கடுகு. அது இப்போ நம்ம மூலிகை கடையில் கிடைக்கணும். அருமையான துவையல், ரொம்ப மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள். இப்போ எங்கள் தோட்டத்தில் கூட இருக்குது.
0: அது துவையல் அடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்,
1: ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
0: ஆனால் நீங்கள் பெரிய ரசிகைங்க சோத்தில். என்ன அப்படின்னா, இப்படி தான் எனக்கே எச்சி ஊறுது, இதெல்லாம் கேள்விப்படாத எனக்கே. சுரக்காய் நாட்டு மீன் குழம்பு, அப்புறம் சூந்து குழம்பு, பொய்க்கான் கருவாடு, இப்படி நீங்கள் வந்து பெண்கள் சமைக்கிறத கூட வாசனையை வச்சு என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுடைய கதைகளில் இடம்பெறுது. பெரிய சாப்பாட்டு பிரியராங்க நீங்கள்.
1: நான் சாப்பாட்டு பிரியரே இல்லை. இப்போ எழுத்தாளர் அப்படிங்கிறவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கூறுகளையும் உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு ஆள். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். சில நேரங்களில் நம்ம பேசுகிறப்ப கூட சில விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து இப்போ விலகி போயிடும். ஆனால் நம்ம வந்து எழுதுகிறப்போ நம்ம அதை சரியாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எல்லா கூறுகளையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சால் மட்டுமே தான் அந்த எழுத்துக்கள்லேயே கொண்டு வர முடியும். இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விடயத்தை வந்து நமக்கு மக்களுக்கு தரணும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சாப்பாடுங்கிறது, ஒவ்வொரு ரசனை இருக்குது. அந்த ரசனை ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூட மாறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட சாப்பாட்டு ரசனை உண்டு,
0: கட்டாயமாக.
1: இப்போ நம்ம மங்கோலியாவில் நம்ம மீனை வந்து வெறுமனை அவங்க வந்து அவிச்சு சும்மா ஒரு காய்கறியை போட்டு சாப்பிட்றாங்க. நம்ம அது மாதிரி சாப்பிட்றதில்ல. நம்ம அதுக்கு தேவையான
0: மசால் சேர்த்து,
1: ஆமாம், ஒரு வாசனை விட்டு மசாலாக்களை சேர்த்து அதுக்கான நுட்பங்களோடு அதை சமைச்சு சாப்பிட்றப்போ நாலு நாள் கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கும்.
0: அதில் ஒரு இடத்துல சொல்லுவீங்க என்னென்னா, சாவித்திரி வந்து நத்தை கோலா உருண்டை செஞ்சு தர்றதா பெரிய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுமாதிரி நிறைய இடங்களில் அந்த குழம்பு செய்கிற பக்குவம், அதில் என்ன குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்கிறீங்க. அது என்னங்க பொய்க்கான் கருவாடுன்னா? நம்ம
1: பொய்க்கா மீன் ஒரு மீனே இருக்குது. அந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதை விட கருவாடாக இருக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும்.
0: அந்த கலவைக்கு
1: அவ்வளோதுக்கு சத்து நிறைந்த மீன் தான் அந்த மீன்.

0: உங்களுடைய கதைகளில் இந்த பெண்மணிகள் இருக்காங்கல்ல, இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பாடுகளையும், வசவு சொல்லாக இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற இந்த சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், பெரும் பாடுகளை சந்திக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. முக்கியம் அந்த உளவழகி, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு பெண் இரவு 8 மணிக்கு அசந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பாடுகளையும் இன்னும் டெல்டாக்களில் பெண்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்களா?
1: 2000களுக்கு பிறகு மாறி இருக்கு. இப்பவும் சில கிராமங்களில் சில பெண்மணிகள் இருக்காங்க, அது மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான குடும்ப அமைப்பு முறையை வந்து அவங்களை வந்து அப்படியான ஒரு போராட்டங்களை நிகழ்த்துறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஏற்று நிற்க வேண்டியிருக்கு, ஒரு தனிமனிச்சியாக இல்லை சமூகத்தோடு குடும்பத்தோடு, ஆண்களால் இல்லை சக பெண்களால், பெண்களுக்கு பெண்களை எதிரியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குது, அண்ணன் தம்பிகள் இல்லை வந்து சமூக கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய சில மரபான சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவங்க வந்து களமாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதை வந்து நான் நீண்ட காலமாக என்னை சுற்றி இருக்கிற சமூகத்திலேருந்து நான் பார்க்குறேன். அதை தான் நான் கதைகளாக வந்து நான் எழுதுகிறேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கப்போ நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், நான் பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அந்த விஷயத்தை நான் வந்து ஒரு காலங்கப்படாந்து அதை ஒரு கதையாக நான் மாற்றுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை திறன் இருக்குது. சில பேர் பேசுனாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெள்ளைய முடியாது. ஊரில் ஒருத்தவங்க வெள்ளச்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கணக்கு போட்டாங்கன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. கால்குலேட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, மனக்கணக்கு. ஆனால் அவங்க படிக்காதவங்க. இதெல்லாம் வந்து இயற்கையாக இல்லை வந்து அவங்களுடைய சுய ஆற்றலாக

0: எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும்ல. பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்கள்ங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க சுயமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுப்பாங்க, ஆண்கள் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க.
1: அந்த உளவழகி கதையிலே அவங்க அப்பாவால் முடிவெடுக்க முடியாததுனால தான் அந்த நிலைமைக்கு உளவழகி வந்து நிற்பாங்க.
0: உலக இலக்கியங்களை நான் வாசிக்கிறப்போ பெண் எழுத்தாளர்கள் படைப்புகளை நிறைய வாசிச்சிருக்கேன். அவங்க பேசாத பல விஷயங்களில் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன். இந்த டெல்டா கதைகளே 9 கதைகள் பெண் சார்ந்த கதைகள் தான்.
1: இளையராஜாவின் காதலிகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு கொண்டு வந்திருக்கீங்களா, அதில் இருக்கிறது எல்லாமே பெண் சார்ந்த கதைகள். ஆண் வந்து பிரதானப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல.
0: உண்மை அதுதான், அவங்க இல்லாமல் அது ஆண் இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
1: அதே போல் உங்களுடைய அந்த கதைகளில் சொல்கிறீங்க, பெரும்பாலான பெண்களுக்கு சதுரமான வடிவமைப்பு கொண்ட முகங்கள் கொண்ட பெண்களை அழகிகளாகவே சொல்கிறீங்க. அது என்னங்க சதுரம் வந்து ஒரு அழகான வடிவமைப்பாக சொல்கிறீங்க, அது எப்படி?
0: ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அழகு உண்டு.
1: எல்லா முகமும் அழகு தான்,
0: எல்லா முகமும் அழகு தான். அந்த அழகுங்கிறது அகத்தின் அழகு, அவங்களுடைய செயல்களின் அழகு. புற அழகு ஒன்று, அக அழகு ஒன்று. புற அழகுங்கிறத பார்த்தோன்னே வியக்கிறது. அக அழகு தான் நம்மளை முதல்ல வசீகரிக்கும், அதாவது இயல்பான அழகு. அதுதான் நான் அதை சொல்லியிருப்பேன். அப்படியே
1: நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது சதுரமான முகம் கொண்ட,
0: அது எதுக்கு அந்த மாதிரியான நான் வர்ணனை ஒரு முகம் சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து கதையோட நம்பகத்தன்மை இருக்குது. வடிவமைப்பை வந்து நம்ம விஷுவல் படுத்தணும், அதான் காட்சிப்படுத்துகிறப்போ தான் அந்த கதாபாத்திரம் வாசகனுக்கு மன இதில் போய் உட்காருங்கிறதுக்காக அப்படியான ஒரு படைப்புகளை நம்ம எழுதுகிறோம்.
1: உங்களுடைய கதைகளில் எப்படி நீங்கள் குழம்ப வாசனம் பிடிச்சி எழுதுனீங்களோ, அதே போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாசனை சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு தயிர் வாசனை இருந்துச்சுன்றீங்க, ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச கீரை வாசனை வருதுன்றீங்க, பால் மனம் இருக்குன்றீங்க, நாவல் வாசனை இருக்குன்றீங்க. இப்படி விதவிதமாக மனிதர்கள்ட இருந்து அந்த வாசனை, அது எப்படி? ஏன்னா நம்மளுக்கு இந்த அடிக்கிற வெயிலில் வேர்வை வருது, அது என்ன குறியீடா? அது ஏன் அப்படி வைக்கிறீங்க? இல்லை உண்மையிலுமே ஒரு வாசனை வருதா? ஏன்னா அண்மையில் ஒரு சிறுகதை படித்தேன், அதை சொல்லணும். ஒரு அம்மாவோட மகன் இராணுவத்தில் போர்க்களத்தில் அடிபட்டு முகமெல்லாம் மாறிடுது. அவருக்கு அவரேனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் காலம் கழித்து வர்றாரு அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அம்மா நம்மளுடைய மகன் கஷ்டப்படுறானேன்னு துன்புறுத்தக்கூடாதுன்னு அந்த அம்மாட்ட அந்த மாதிரி நான் அவரோட மகனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசிக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா திரும்பி போகிறேன்னு அந்த மகன் சொல்லிட்டு கிளம்பும்போது, ஏண்டா மகனை என்னை விட்டு போகிறேன் அப்படின்பாங்க. எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்பான். உன் வாசனையை வச்சு தாண்டா கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த வாசனைகளை எழுதுறீங்களே, அது என்ன?
0: அது வந்து ஒரு இயல்பாக நடந்தது தான், அந்த திட்டமிட்டு செய்யலை. பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் வாசனை உண்டு. எங்கள் அப்பா மேலே வந்து நான் அந்த சேற்று வாசனையை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா பொழுதுக்கும் வயலில் வேலை பார்க்குறவங்க, வயலை விட்டால் வீடு, அதிகபட்சமாக கடைத்தூரில் போய் இந்த பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. அதை விட வேறு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் சாதாரணமாக அப்பான்னு ஒரு சின்ன வயசில் இருக்க போய் நம்ம நெருங்கி பழகிறப்ப அவங்க சட்டெல்லாம் எடுத்தோம்னா சேத்து வாசனை அடிக்கும். எங்கள் அத்தை மேலே வந்து நான் அந்த தயிர் வாசனை அடிக்கும். ஏன்னா அவங்க அந்த தயிர் கிடைக்கிறது பால் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போ வந்து அதை அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதுதானே ஒழிய அது வந்து ஒரு மனித உடம்புலேருந்து வரும்னு தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரக்கூடாது. அது வந்து அந்த தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு அது இருக்கிற வாய்ப்பு உண்டு.

ஆற்றோர கிராமம், டெல்டா கதைகள் போன்ற சிறுகதை தொகுப்புகளை தந்த எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் தனது அனுபவங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வார். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம்.

0: அப்புறம் உங்களுடைய அந்த கதைகளில் மீன்
1: ம்
0: நண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய தொழில்நுட்பம்லாம் வச்சுருக்கீங்க. ஊத்தா போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்றீங்க. நம்ம வலையை போட்டு மீன் பிடிக்கிறோம்னு கேள்வி, அது என்ன ஊத்தா? அதே போல் கிளிக்கியை வச்சு நண்டு பிடிக்கிறோம் அப்படின்றீங்க. அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்கிறது இல்லாமல் அந்த நண்டுடைய வாழ்க்கையை கூட சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. அது எந்த நேரத்தில் பருவம் அடையும், அது எப்போ குட்டி போடும், அது குட்டி போடுறதுக்கு அதுக்கு என்ன வேலை செய்யும், என்ன மாதிரியான உயிர் ஆற்றலோட இயங்குது அப்படின்லாம் சொல்றீங்க. எப்படி இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா?
1: பாக்குறது, விசாரிக்கிறது, அப்பாக்கள் சொன்னது, இது தாண்டி நம்ம களத்துல போய் பாக்குறது. கல்லூரியில படிக்கிற காலத்துல ஒரு 60 வயசு தாத்தா ஒருத்தர் கிளிக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். கதையாக நான் அதை கன்வெர்ட் பண்றப்போ அது அந்த காட்சி எனக்கு வருது. கிளிக்கிங்கிறது சின்ன மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில ஒரு சின்ன வளையம் கட்டி அதில் வந்து நத்தையிலே சின்ன நத்தை இருக்குல்ல, அந்த நத்தையை சேகரித்து அதில் நைஸாக ஓட்ட போட்டு, அதுவும் இலை நத்தை கொஞ்சம் முத்திட்டுனா உடஞ்சிரும். ஒரு 20 நத்தையை கட்டுவாங்க அதில், சின்ன கம்பியில் இல்லை வந்து நல்ல அழுத்தமான நூலில் கட்டி அந்த நுண்ணில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த கிளிக்கி சித்திரை மாதத்துலேயோ வைகாசி மாதத்துலேயோ லைட்டாக போய் மூவ் பண்ணுறப்போ உள்ளே இருக்கிற நண்டுக்கு வந்து மழை பெய்கிற மாதிரியான ஒரு ஓசை கிடைக்கும்.
0: எப்படியெல்லாம் ஏமாத்திரிய?
1: அது வேட்டையினுடைய நுட்பம். கடும் வெயிலில் வெடிச்சிருக்கோம், நீங்கள் வெட்டி பிடிக்க முடியாது நண்டை. தண்ணி வந்தால் தான் வெளில வரும். தண்ணியை நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா வெளில வந்துடும். லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அப்படியே அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. சூரிய கத்தினி போயிருது, அது மேலே வர்றப்ப அப்படியே கீழே சொல்லி விடுவாங்க, அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பிடிச்சிடுவாங்க.
0: அடுத்த மழை வர வரைக்கும் அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தையும் அந்த நண்டு வச்சுருக்கா
1: வச்சிருக்கு. அதுக்கான உடல் வடிவமைப்பு அதுக்கு உண்டு. கடல் நண்டை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதிக சத்து இருக்கு. அதில் வந்து பால் நண்டுங்கிற ஒரு நண்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ரசாயனம் கலந்த உரங்களை நம்ம பயன்படுத்தணுமோ நண்டுகள்லேயே பல நண்டு, அதில் கடு நண்டுலாம் இருக்குது. சில நண்டுலாம் கையை கொடுத்துட்டிங்கன்னா விரல் தனியாக வந்துடும். கடல் நண்டு மாதிரிலாம் கிடையாது. அதனால தான் அந்த நண்டு சாப்பிட்டா அவ்வளோ உடல் வலிமை உண்டு, நோய் எதிர்ப்பு சக்தியாக அந்த அளவுக்கு தரும்.
0: ரசாயன உரங்கள் வந்த ஒருபாடு தான் அங்கே இருக்கிற பயிரை கூட எடுத்து பயிர் வைக்கிறதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுடைய கதைகள்லேயே சொல்கிறீங்க, வெற்றிலைக்கு அந்த சாம்பல் நிறம் அடிச்சிருச்சுன்னா கோமியம் தான் தெளிச்சிட்டாங்க.
1: அந்த கொடிக்கால் கறி கதை இல்லையா?
0: அந்த காலத்தில் என்ன உரங்கள் பயன்படுத்துகிறாங்க?
1: இந்த காலம்னு சொல்ல முடியாது. 1970களிலே ரசாயன உரங்கள் வந்துருச்சு. பசுமை புரட்சியை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. நவீன ரக விதைகளை கொண்டாடுறாங்க, நவீன ரக மருந்துகளை கொண்டாடுறாங்க, உரங்களை கொண்டாடுறாங்க, பூச்சிக்கொல்லிகளை கொண்டாடுறாங்க. அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி மகசூலை பெருக்கணும்னு நினைக்கிறாங்க. 1956 மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுது. விவசாயத்தின் மேலே பெருசாக ஆர்வம் இல்லாமல் போகுது மக்களுக்கு. அப்போ நவீன ரகம் எதுவுமே இல்லை, தொழில்நுட்பம் எதுவும் இல்லை விவசாயத்தில் அப்படிங்கிறப்போ 1960களிலேருந்தே தொடங்குதுன்னு வச்சுங்க. சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டாடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மிக சிறந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கு. அது வந்து ஏக்கமாக இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனாக அதை வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 156 பூர்வீக அரிசி இருக்குது. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதியே வராதுங்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற இப்போ நவீன ரக அரிசி, இதில் நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சர்க்கரை ஏறிடும், சர்க்கரையே இல்லாதவங்களுக்கு.
0: மருத்துவர்கள் பல பேர் வந்து பாரம்பரிய அரிசிக்கு போங்க, இல்லை தானியங்களுக்கு போங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பரிந்துரை செய்கிறாங்க. ஏன்னா அதில் அந்த கிளைசிமியா இண்டெக்ஸ் வந்து
1: ரொம்ப கம்மியாக
0: இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புங்க.

0: முக்கியமாக எனக்கு ஒரே ஒரு ஊரை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாஞ்சியம். அந்த ஊர் நாலு வகையான மண் இருக்குது அப்படின்றீங்க. ஒரு பக்கட்டு வெத்தலை போடுவாங்க, ஒரு பக்கட்டு நெல், ஒரு பக்கட்டு மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி போகும், இன்னொரு பக்கட்டு வேறு பயிர். ஒரே ஊரில் நாலு வகையான மண். அந்த ஊருக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய பல பகுதியிலிருந்து வேலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல செழித்து இருந்த பூமி அப்படின்றீங்க. அந்த வாஞ்சிய ஊரை படிக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது, வாஞ்சியத்துக்கு போனால் கூட தேவையோன்னு தோணுது.
1: அது என்னென்னா வெட்டாற்று கரையில் இருக்க அந்த ஊர், வெள்ளம் வர்ற காலங்களில் பெரிய உடைப்பு ஏற்பட்டு அந்த மண்ணை ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு மாதிரியாக மாறி இருக்குது. அது வந்து இயல்பாகவே, அது வந்து இயற்கை அளித்த வரம் தான், இது வந்து கற்பனை இல்லை, உண்மை தான். நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சையே வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. கிழக்கேருந்து நம்ம வந்தோம்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரைங்கிறது நெய்தல் நிலம். அப்படியே நீட்டு வந்தோம்னா முத்துப்பேட்டை வரைக்கும், பட்டுக்கோட்டை வரைக்கும் நெய்தல் நிலம் இருக்குது. அப்படியே ஒரு அமைப்பு. அங்கே இருக்கிற வாழ்க்கை முறையே வேறு, அங்கே பேசுகிற வட்டார மொழியே வேறு, மாவட்ட நிர்வாக அமைப்பு ஒன்று, ஆனால் அவங்க பேசுகிற மொழி மாறுது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இங்கேங்கிறத அங்கே இஞ்சங்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. மேலத்தஞ்சை நீடாமங்கலம் வரைக்கும் செம்மண் வகையை சேர்ந்த மண். இந்த மண்ணில் வந்து நீங்கள் என்னானாலும் சாகுபடி பண்ணலாம். ஆனால் நீடாமங்கலத்துக்கு அந்த நீங்கள் போனீங்கன்னா நெல் மட்டும்தான் சாகுபடி பண்ண முடியும், ஏன்னா அது வண்டல். அப்படியே நேரம் இந்த பக்கம் போங்க, கும்பகோணம் அந்த சைடெலாம் வெற்றிலேருந்து ஆரம்பித்து எல்லா காய்கறியும் போயிடும், நெல்லும் பண்ணலாம், மேலத்தஞ்சியில் வாழை பண்ணலாம். நீங்கள் கீழே தஞ்சியில் வாழை பண்ண முடியாது, அதுக்கான மகசூல் கிடைக்காது. இன்னொன்று இயற்கை ரீதியாகவும் கிடைக்காது, ஏன்னா புயல் அதிகமாக அடிக்கிறது கீழே தஞ்சியில், மேலே தஞ்சியில் குறைவு, அதோடய தாக்கம் கம்மி. கீழே தஞ்சை வேதாநிலத்தில் புகையில இருக்குல்ல, அது சாகுபடி பண்ணுவாங்க, ஆனால் மேலே தஞ்சையில் அதை பண்ண முடியாது. மண் என்ன தன்மை இருக்கோ அந்த மண் தன்மையிலேருந்தான்
0: முடிவு பண்ணுது.
1: அந்த மனிதனுடைய பண்பு மாறுது, அவனுடைய மொழியும் மாறுது, அவனுடைய வாழ்க்கை முறையும் மாறுது, அவன் சுற்றுச்சூழல் தான் அவனை தகவமைக்குது. அது வந்து இயற்கை தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறதுங்கிறது தான் இதோடைய அடிப்படை உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அப்புறம் இந்த வீட்டில் ஆளோடின்னு சொல்கிறீங்களீங்க, ஆளோடினா என்னங்க? வீட்டில் எந்த ஏரியாவை சொல்ல வரீங்க? வீட்டில்
1: திண்ணை தான் ஆளோடின்னு சொல்லுவாங்க. பழைய தஞ்சாவூர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகளில் திண்ணைங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திண்ணைங்கிறது காலப்போக்கில் மாறினது தான். ஆளோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்கும், சதுரடியில் சொல்லணும்னா ஒரு 1000 சதுரடி இருக்கும். இன்றைக்கி கணக்கு படி சொல்லணும்னா வீடு வந்து கதவோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட ஒரு கனசதுரமாக யார் வந்தாலும் அதில் தான் தங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஆளோடின்னு பேர். தஞ்சாவூரில் பழைய வீடில் கசாலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சமையலறை. திண்ணைங்கிறதுக்கு ஆளோடி.
0: இப்போ அண்மையில் நீங்கள் வெளியிட்ட உதம்பல் நாவல் வந்து கீழ வெண்மணி குறித்து நாவல் அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி சோலை சுந்தரபெருமாள் சென்னல்னு நாவல் எழுதியிருக்காங்க, குருதி புனல்னு இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்காங்க, அப்புறம் இன்னும் இருவர் எழுதியிருக்கிறதாக கேள்விப்படுறீங்க. மறுபடியும் கீழ வெண்மணி குறித்தே பேசுகிறதுக்கு என்ன கட்டாயம், ஏன் உதம்பல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது, நிலம் இருப்பவர்களுக்கும் நிலம் இல்லாதவர்களுக்குமான முரண்பாடு எப்படி இருந்துச்சு, பிரிவினை எப்படி இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த இணக்கம் உறவு முறை எப்படி இருந்துச்சு, ஊர் அமைப்பு

0: அறியப்பட்டிருந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி உருக்கொள்ளுது, அந்த சம்பவம் வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் பார்வையோடும் ப்ளஸ் சமூகவியல் சார்ந்தும் நான் எழுதியிருக்கேன். அதில்
1: சிறப்பிங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய இலக்கிய அனுபவங்கள், அதாவது எப்படி வந்து டெல்டா மக்களுடைய கதையை எழுதுனீங்க அப்படிங்கிறத, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, அங்கே புழங்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தூண்டில் முள் வளைவுகள் என்ற குறு நாவல்களின் தொகுப்பாசிரியரும் எழுத்தாளருமான சிவக்குமார் முத்தையா அவர்கள்.

0: உயிரினங்கள், தாவரங்கள், அப்புறம் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையுது, அதை ஒட்டி எப்படி திருவிழாக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னும் மனநிறைவோடு அமையணும்னு வாழ்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தூண்டில் முள் வளைவுகள் என்ற குறு நாவல்களின் தொகுப்பாசிரியரும் எழுத்தாளருமான சிவக்குமார் முத்தையா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். நிகழ்ச்சி அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 11:53 40 திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் உள்ளம் கொள்ளை போகுதே.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: 12 10 சங்கீத சாரல் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:55 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி டாக்டர் நப்பின்னை சேரன் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி இன்று இடம்பெறுகிறது. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. மாத்திரே என்று தொடங்கும் அசாமிய மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள். இசை வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள். நிகழ்ச்சி 2:35 2:55 வானிலை, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை

0: வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 342 பகுதி, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன், 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு வளர்க்கறதுக்கு ஓரணியில் வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளோ இடம் 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும். கரை போடணும், கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட் பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம், சுற்றி போட்டு ஃபுல்லாக பண்ணோம். சைடு ஃபென்சிங், கிராப் ஃபென்சிங், அடுத்து பேட் ஃபென்சிங், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம்.
2: ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 8:05 9:15 திரைகானம் கேட்கலாம். 9:30 அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை, டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மல நிகழ்ச்சியில் தேப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஆர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Somnath Temple in Gujarat on the 11th of May to mark 75 years since the restored temple was inaugurated by India's first president Rajendra Prasad in 1951. The Prime Minister today wrote an article in a national daily paper and shared this information. In his article, he said it was a privilege for him to attend two important events related to Somnath within a few months. Earlier this year, Prime Minister Modi attended the Somnath Swabhiman Parv, which marked 1,000 years since the first attack on the temple. The Prime Minister called Somnath a symbol of India's civilizational strength and resilience. He said the temple's journey represents a movement from destruction to creation and shows how faith and culture can survive even after repeated attacks and hardships. The Prime Minister remembered the role of the Iron Man of India, Sardar Vallabhbhai Patel, in rebuilding the temple after independence. Mr. Modi said Patel had strongly believed that the reconstruction of Somnath was a national duty. The West Bengal BJP Legislature Party will meet in Kolkata this afternoon to elect its leader. The party's central observer and Union Home Minister Amit Shah will be present in the meeting. The BJP registered a historic victory in the just-held assembly elections, ending the TMC's 15-year rule in the state. The swearing-in ceremony of West Bengal's first BJP government will be held at Brigade Parade Ground in Kolkata tomorrow. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah, BJP President Nitin Naveen and Chief Ministers of all NDA-ruled states are expected to attend the swearing-in ceremony. Defence Research and Development Organisation DRDO and the Indian Air Force have successfully conducted the maiden flight trial of the Tactical Advanced Range Augmentation Tara weapon off the coast of Odisha yesterday. In a statement, the Defence Ministry said the modular range extension kit Tara is the country's first indigenous glide weapon system that converts unguided warheads into precision guided weapons. Defence

இதுவரை சங்கீத சாரலில் டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல்ல நிகழ்ச்சியில் தேப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசைமலரில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 9:30 அரங்கிசை. நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் இசைத்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 9:30 அரங்கிசை. இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர்க் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753

0: 694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர்க் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்துள்ள மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கு இன்று வரும் 11 மற்றும் 12 தேதிக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் கன்னியாகுமரியின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் கொண்ட பலத்த சூறைக்காற்று அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே நாளை மற்றும் நாளை மறுநாள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு அல்லாத பிற கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று வரும் 11 மற்றும் 12 தேதிக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நாளை மற்றும் நாளை மறுநாள் கேரளாவின் கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளின் பல பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் கொண்ட பலத்த சூறைக்காற்று அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். விரிவான வானிலை அறிக்கை பிற்பகல் 2:55. இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். முதலில் எழில் பாரதி இயற்றிய பாடலை ஜெயஸ்ரீ ஜெகன் இசையில் பாடியிருக்கிறார் கே.பி. மோகன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டும் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றிய சிற்றுரை இடம்பெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் எனும் எம்பி லேட் திட்டம் இந்திய அரசாங்கத்தால் 1993 டிசம்பர் 23 அன்று உருவாக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்பிக்கள் உள்நாட்டில் உணரப்படும் தேவையின் அடிப்படையில் நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்குவதை வலியுறுத்துவதன் மூலம் அவர்களின் தொகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை பரிந்துரைக்க முடியும். தேசிய முன்னுரிமைகள் மற்றும் சமூக தேவைகளின் நீடித்த சொத்துக்கள் அதாவது குடிநீர், ஆரம்ப கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்றவைகளை மேம்படுத்த இந்த நிதி செலவழிக்கப்படும். ஆரம்பத்தில் இத்திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அக்டோபர் 1994 இத்திட்டம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பியும் ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழிக்க உரிமையுண்டு. 2016 ஜூனில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் வழிகாட்டுதல்கள் படி எம்பி லேட் நிதியானது ஸ்வச் பாரத் அபியான், அணுகக்கூடிய இந்தியா போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். மாநிலம் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதற்கான பணிகளை தேர்ந்தெடுக்கலாம். எம்பிக்கள் மாநிலத்தில் இயற்கை பேரிடருக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும், கடுமையான இயற்கை பேரிடர் அதாவது சுனாமி, பெரிய சூறாவளிகள் மற்றும் பூகம்பங்கள் ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு எம்பிக்கும் வழங்கப்படும் நிதியானது 2011-12 ஆண்டுக்கு 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நிதியை வெளியிடாத பட்சத்தில் அது அடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லப்படும். எம்பிக்கள் தங்கள் நிதியில் குறைந்தபட்சம் 15% மற்றும் 7.5% மதிப்பிலான பணியை முறையே பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் சொத்துக்களை உருவாக்க பரிந்துரைக்க வேண்டும். எம்பி லேட்ஸ்க்கான நிதியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் அதிக நீடித்த சொத்துக்களை உருவாக்குவதற்கும் விளையாட்டு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்துடனும் ஒருங்கிணைக்க முடியும். சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை கவனிக்கும் சங்கங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு தளர்வான மானியம் ₹1 கோடி வழங்கப்படும். இந்நிதியால் பயன்பெறும் முக்கிய முன்னுரிமை துறைகள் குடிநீர் வசதி, கல்வி, மின்சார வசதி, மரபுசாரா எரிசக்தி வளங்கள், சுகாதாரம், நீர்ப்பாசன வசதிகள், ரயில்வே,

0: சாலைகள், பாதைகள் மற்றும் பாலங்கள், விளையாட்டு, விவசாயம் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகள், சுய உதவிக்குழு மேம்பாடு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகியன. இந்நிதியில் அனுமதிக்கப்படும் மற்ற பணிகள் மூலோபாய இடங்களில் சிசிடிவி கேமரா வழங்குதல், பள்ளிகள் மருத்துவமனைகளில் பயோடைஜஸ்டர்ஸ் நிறுவுதல், விவசாயிகளுக்கு நிலையான எடையளவு இயந்திரங்களை வழங்குதல், பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவுதல், தங்குமிடங்கள் அமைத்தல் போன்றவை. அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு முதல் தவணையாக திட்ட மதிப்பீட்டில் 75%, அரசு சாரா நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 60% வழங்கப்படும். 2 லட்சத்திற்கும் குறைவான சிறிய திட்டங்களுக்கு முழு தொகையும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குதல், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அமரர் வாகனங்கள் போன்ற திட்டங்களை மாவட்ட அதிகாரிகளுக்கு சொந்தமான மற்றும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கணினி கல்வி அறிவை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மைக்ரோசாப்ட் ஆபீஸ் மென்பொருளை வாங்குவதுடன் ஒரு பள்ளிக்கு 2 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இந்த நிதி இப்போது அனுமதிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Somnath Temple in Gujarat on the 11th of May to mark 75 years since the restored temple was inaugurated by India's first president, Rajendra Prasad, in 1951. The Prime Minister today wrote an article in a national daily paper and shared this information. In his article, he said it was a privilege for him to attend 2 important events related to Somnath within a few months. Earlier this year, Prime Minister Modi attended the Somnath Swabhiman Parv, which marked 1,000 years since the first attack on the temple. The Prime Minister called Somnath a symbol of India's civilizational strength and resilience. He said the temple's journey represents a movement from destruction to creation and shows how faith and culture can survive even after repeated attacks and hardships. The Prime Minister remembered the role of the Iron Man of India, Sardar Vallabhbhai Patel, in rebuilding the temple after independence. Mr. Modi said Patel had strongly believed that the reconstruction of Somnath was a national duty. The West Bengal BJP Legislature Party will meet in Kolkata this afternoon to elect its leader. The party's central observer and Union Home Minister Amit Shah will be present in the meeting. The BJP registered a historic victory in the just-held assembly elections, ending the TMC's 15-year rule in the state. The swearing-in ceremony of West Bengal's first BJP government will be held at Brigade Parade Ground in Kolkata tomorrow. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah, BJP President Nitin Naveen and Chief Ministers of all NDA-ruled states are expected to attend the swearing-in ceremony. Defence Research and Development Organisation DRDO and the Indian Air Force have successfully conducted the maiden flight trial of the Tactical Advanced Range Augmentation Tara weapon off the coast of Odisha yesterday. In a statement, the Defence Ministry said the modular range extension kit Tara is the country's first indigenous glide weapon system that converts unguided warheads into precision-guided weapons. Defence Minister Rajnath Singh has congratulated DRDO, IAF, DCPP and the industry for the maiden flight trial. In a major boost to railway safety and modernization, Indian Railways has sanctioned expansion of the Indigenous Kavach Automatic Train Protection System across key routes of Northern Railway at a total cost of around 362 crore rupees. The sanctioned works include provision of Kavach over nearly 1,478 route kilometers, covering important sections of Firozpur and Jammu divisions. Kavach is India's indigenously developed automatic train protection system that helps prevent collisions by automatically applying brakes in case of unsafe movement. The technology also assists loco pilots in maintaining safe train operations.

0: through continuous communication between locomotives, signalling systems and trackside equipment. External Affairs Minister Dr. S. Jaishankar has emphasized on India's burgeoning role as a pillar of global economic stability and highlighted the nation's significant contribution to international prosperity. The minister made these remarks during an address to representatives from various sections of Surinamese society in Suriname.
1: India contributes to the 17% of the total global growth. We help to de-risk the international economy. We help to give more possibilities. We are creating more options. We are today negotiating and concluding more free trade agreements for countries to avail of it. And along with that, we are trying to create a global footprint so that our impact on the international economy and the de-risking of the world is as impactful, as far-reaching as possible.
0: The Enforcement Directorate has registered a case against Gamescraft Technologies Limited and its associated entities over allegations of cheating and fraud related to online real money gaming platforms. The case is based on multiple FIRs filed against the company and its founders in connection with allegations of cheating and fraud. ED said there are multiple FIRs registered against the company related to suicide committed by the victims. Minister of State for External Affairs Kirti Vardhan Singh has said India's approach to migration is guided by the core operational principles of protection of migrants, comprehensive governance across the migration life cycle, and strong international cooperation. And with that, we end this news bulletin.
2: Neram Oru Mani Pathu Nimidam
3: Akashvani. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில்
4: அன்பும் அரணும் உளவியல் பேராசிரியர் முனைவர் நப்பினை சேரன் அவர்களுடன் நேர்முகம்.
5: நம்மளாம் வந்து அப்பா அம்மாக்குன்னு ஒரு பிரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அப்படின்றத நாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். எல்லாமே ஃபேமிலி டைமாக தான் இருந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்பா அம்மா தனியாக பேசுறதையோ சிரிக்கிறதையோ, நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் ஒரு சினிமாக்கு போகிறதையோ எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எவ்வளவு ஷேரிங் இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அவங்களுக்கும் பிரைவசி வேணும், அவங்களுக்கும் அந்த பகிர்தலுக்கான நேரம் வேணும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பின்னாடி இந்த குழந்தைங்க அதுக்கேத்த மாதிரி தானே அவங்க பார்ட்னர் ட்ரீட் பண்ணுவாங்க.
6: நிச்சயமா. அதாவது திரும்பவும் சொல்றேன், நாம தாய் இல்ல தகப்பனா மாறின உடனேயே ஒரு வயசு வந்துருச்சு இந்த குழந்தைக்கு, அப்ப வந்து எல்லாமே ஒன்னாதான் செய்யணும். அந்த குழந்தை ஒரு கல்யாணத்துக்கு உங்களோட வரவே மாட்டேன்னு அழும். இல்ல நீ வந்துதான் ஆகணும், வீட்டுல உன்னை விட்டுட்டு போக முடியாது, பாட்டி தாத்தா கஷ்டம் அப்படின்னு அதை அழுக அழுக எழுத்துட்டு போவோம். இல்ல உன்னை விட இடம் இல்ல அதனால எழுத்துட்டு போவோம். அப்படி இல்ல, அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல விருப்பம் இல்லை, ஏன்னா அதுக்கு தெரியாத இடம், அதனால நீங்க தப்பு இல்லை விட்டுட்டு போலாம். கணவன் மனைவியுமே கூட அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருந்தே ஆகணும். அந்த வி ஸ்பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வி ஸ்பேஸ்ல அந்த குழந்தை வர்றதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் இருந்தது, அது வெறும் நீங்களும் உங்க பார்ட்னர் மட்டும்தான். அந்த யூனிட்டை அப்பப்ப தொட்டு பார்க்கணும். இப்ப எப்படி சொந்த ஊருக்கு அப்பப்ப போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி அந்த யூனிட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவி மட்டுமே இருந்தா அந்த குழந்தையும், நீ இந்த யூனிட்ல இல்லைங்கிறதுனால அந்த குழந்தை ஒன்றும் பயப்படவே பயப்படாது. நீ என்ன வேணா பண்ணலாம், நீங்க அந்த யூனிட்டுக்குள்ள போக நம்ம பயப்படுறோம், ஏன்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சிட்டோமோ, நம்ம செல்ஃபிஷா இதுக்குள்ள இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அம்மா அப்பா இன்னைக்கு வெளியில போறோம், நீ பாட்டி தாத்தா வீட்ல இருக்கணும், நாளைக்கு நீ நானு அம்மா அப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா போலாம். அந்த மாதிரியா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திஸ் இஸ் நாட் ராங், எங்க பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்குரிய பிரைவசி, நாளைக்கு தாத்தா பாட்டிக்குரிய பிரைவசியும் இந்த அம்மா அப்பா கொடுக்கறது அந்த குழந்தை பார்க்கும். தாத்தா பாட்டி இன்னைக்கு சினிமா போறாங்க, தாத்தா பாட்டி இன்னைக்கு ஹோட்டல் போறாங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம், அது தப்பே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும். எல்லா நாளும் அவியல் சாப்பிட முடியாது, தனித்தனி பொரியலும் சாப்பிடலாம், ஒரு நாள் அவியல் சாப்பிடலாம்.
5: அப்பா அம்மா அந்த உறவுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா?
6: அது வந்து அப்பா அம்மா மறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கறதே மறந்துறோம். அந்த மாதிரி ஒன்னு இருக்க கூடாது, அது ரொம்ப ஏதோ அசிங்கமான ஒரு விஷயமா தான் பாக்குறோம். இல்ல அப்பா அம்மாவும் நார்மல் தானே, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் நார்மல் தானே. இதை நாம நினைச்சோம்னா தான் அந்த குழந்தைங்களும் இது நார்மல். அப்பா அம்மா பக்கத்துல உட்காந்து பேசி பார்த்துருக்குமா அந்த குழந்தைன்னு கேட்டா, என் ஜெனரேஷன்ல எல்லாம் நான் பக்கத்துல உட்காந்து இருந்தாங்கன்னா அது அசிங்கமான விஷயமா இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவை தொட்டு பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமே there is a limit. என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட இருக்கிறது தப்பு கிடையாது.
5: ஃபெயில்டு மேரேஜஸ்ல இருந்து வந்த குழந்தைங்களுக்கு வந்து பொதுவாவே திருமணத்து மேல

0: ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் திருமணம் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிறத பார்க்குறோம். முன்னாடி ஒன்று இரண்டு ஆண்கள் திருமணம் செய்யாத இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம். இப்போ பெண்களுமே வந்து ரொம்ப தைரியமா அந்த முடிவை எடுக்கிறாங்க. நான் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும், என்னால் சம்பாதிக்க முடியுது, என்னால் என்னை கவனிச்சிக்க முடியுது, எனக்கு துணிச்சல் இருக்கு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருதுல்ல, இதுவும் கூட அந்த ஒரு ஃபெயில்டு மேரேஜஸ்லேருந்து வர்றதுனால தான் வருதா?
1: பொண்ணு வந்து ஃபெயில்டு மேரேஜஸ்னால திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது உண்மை. நான் சில பேரை பார்த்துருக்கேன், எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் அவங்களை தப்பா பார்த்தது, அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் என் கணவர் என்னை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாலும் என்னதும் ஃபெயில்டு மேரேஜா போக கூடாதுன்னு அதுக்குள்ள அடிமை மாதிரி வாழ்ந்த பெண்களையும் நான் பார்த்திருக்கேன். இதுல எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பெண்கள் வரும்போது ரொம்ப பயம் இருக்கு. ஏன்னா என்னை சுத்தி பார்த்த ஆண்கள் எல்லாமே ரொம்ப பெண்களை அடிமைப்படுத்தின ஆண்கள், அம்மாவை அடிச்ச அப்பா, துன்புறுத்தின சித்தப்பாவா இருக்கலாம், இல்ல துன்புறுத்தின பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். அம்மா எல்லாம் ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, பணத்தளவுல இவங்களை நம்பிதான் இருந்தாங்க, குடும்பத்துல இன்னும் எட்டு குழந்தைங்க இருக்காங்க, நீ வரக்கூடாதுன்னு தாத்தா சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்னை எதுவுமே கட்டுப்படுத்தாது, என்னை பாத்துக்கக்கூடிய திறமை இருக்கு. இன்னைக்கு மற்ற சமுதாயங்கள்லயும் அப்படியான அமைப்புகள் மாறிட்டு இருக்கு. இப்ப எனக்கு முடியல, தனியா நான் இருக்க வேண்டாம், நான் போய் ஒரு ஹோம்ல இருந்துக்கலாம், எனக்கான வசதிகள் இருக்கு அப்படிங்கும் போது ஏன் நான் இதுக்குள்ள இருக்கணுங்கிற பயம் அவங்க ஆழ் மனசுல இருக்கு. கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பயம் இருக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து வேண்டாம். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், அப்பா அம்மா அடிக்கும் போது தடுக்கும் போது ஏன் உடம்புலயே அந்த அடிபட்டிருக்கு. சோ எனக்கு இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கறத நான் தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது, அழுதுகிட்டு நான் ராத்திரி எல்லாம் பயந்துகிட்டு இருந்ததை பார்த்திருக்கேன். எதுக்கு திரும்ப நான் இப்படி பண்ணி அப்புறம் நான் திருமணம் பண்ணா எனக்கு ஒரு குழந்தை வரணும், அந்த குழந்தை நான் பட்ட கஷ்டத்தை படணுமா? அதனால திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைச்ச பெண்களும் ஆண்களும் இருக்காங்க.

0: அப்படி இல்லாம சில நேரங்கள்ல வந்து எதுக்காக ஒரு கட்டுப்பாட்டுல நான் இருக்கணும், அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நான் ஏன் இருக்கணும், திருமணம் செஞ்சா அப்புறம் குழந்தை வேணுமா வேணாமான்ற யோசனைக்கு நான் போகணும், இதெல்லாமே ஏன் போகணும், இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் வந்து எந்த பாதிப்பையும் பார்க்கவும் இல்லை, இனிமே எந்த பாதிப்பு வர்றதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவும் விரும்பல, அப்படி நினைக்கிற பெண்களும் இருக்கிறாங்களா?
1: இருக்குமா, சில பர்சனாலிட்டி இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், நான் உண்டு, என்னோட ஜாய், என்னோட ஃப்ரீடம், இதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இப்படிதான் இருக்க பிடிக்கும். திருமணத்துக்கான முக்கியமான டெஃபினிஷன்னா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு தான் சொல்வேன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என் விருப்பத்துக்கு இருக்கிறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பேன், நான் குளிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் வேலைக்கு போவேங்கிறது. ஆனால் இந்த திருமணம்னு வந்தால் அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, எனக்கு அது மாதிரி இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. அதனால வேண்டாம் நினைக்கிறதுக்கு என்னோட ஆளுமையும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களில் எதுக்கு நம்ம தலையிடணும், வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதும் இருக்கு.
0: இப்ப இந்த மாதிரி வந்து திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கள சொல்லி வந்து பயமுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயதுக்கு மேல தனிமை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, 30 வயசுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்புறம் 30 கடந்துட்டா 40 வயசுக்கு அப்புறம் சரி வராதுன்னு சொல்லுவாங்க, 40 கடந்துட்டா வயதான காலத்துல உன்னை பார்க்க யார் இருக்கா, அப்போ நீ யார நம்பி இருப்ப, இப்போ நீ நல்லா இருக்கிற அதனால நீ தைரியமா இப்ப சொல்ற, அப்புறம் பின்னாடி உன்னை பார்க்க யார் இருப்பா, அப்படி சொல்லி பயமுத்திட்டே வராங்க இல்லையா. சோ எப்படியெல்லாம் மனதளவுல அவங்க இந்த முடிவை எடுக்கிறவங்க தயாரா இருக்கணும்?
1: ரொம்ப தெளிவா தான் அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், இந்த சமுதாயம் இப்படி எல்லாம் பயமுறுத்துங்கிறத அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும். அதையும் தாண்டி அவங்க எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு பாதிப்பு அவங்க மனசுல இருந்திருக்கும். இல்ல இந்த திருமணத்தின் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பா இருக்கலாம், இல்ல இந்த ஆண்களோட ஆதிக்கத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கும் தெரியும், சிங்கிளா இருக்க பெண்கள் குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க, எனக்கு கணவன் வேண்டாம், ஆனா எனக்கு இந்த குழந்தை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிச்சிருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்க கூடாதுன்னு இல்லை, எனக்கு திருமணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு வேண்டாம், ஆனா என்னால ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்த முடியும், இன்னைக்கு நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க முடியும். நிறைய பேர் வந்து இப்போ டாக் பேரண்ட், கேட் பேரண்ட், பிளான்ட் பேரண்டா மாறிட்டு வராங்க. எனக்கு குழந்தை வேண்டாம், என்னோட நாய்கள் இருக்கு எனக்கு அது போறோம், 6 பூனை இருக்கு எனக்கு அது போறோம், தப்பு கிடையாதுமா. திரும்பவும் நான் சொல்றேன், இது ஒருத்தரோட தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன சுத்தி இருக்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட தேவை அது இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க அதை தெளிவான முடிவில் தான் எடுத்திருக்காங்க, அவசரமா எடுக்கல. அதுவும் பெண்களும் ஆண்களும் இந்த இடத்துல திருமணம் வேண்டாம் முடிவு பண்றாங்கன்னா அவங்க ஆளுமை சம்பந்தப்பட்டு இருக்கும் போது அவங்க அதை நிறைய அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும், வயசான காலத்தில் வெந்நீர் வச்சு கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு கேரடேக்கர் போட்டு பார்த்துக்கலாம்.

0: அப்படிங்கிற அளவுக்கு பினான்சியலி இண்டிபெண்டா தான் இருக்காங்க எல்லாரும். இல்லைன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் அதர் ஹோம்ஸ், அங்க போய் அதுல பே பண்ணிட்டு இருந்துக்கலாம், ரெண்டு நாள் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். அன்னைக்கு இருந்த மாதிரி பெண்கள் பினான்சியலி டிபெண்டா இல்லாம இருக்கிறதுல கூட இதை தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு.
1: ஒரு இண்டிவிஜுவலா வந்து அதுக்கு எல்லாருமே துணிஞ்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வராங்க, ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறாங்க அதனுடைய கான்சிக்வன்சஸ். பட் சமூகம் இன்னும் வந்து அதை ஏத்துக்க தயாரா இல்ல தானே. இப்போ தனியா ஒருத்தர் போயிட்டு ஒரு வீடு வாடகை பாக்குறோம் அப்படின்னாலே யார் யார் இருக்கிறீங்க வீட்டுல அப்படின்னு கேட்கும்போது நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க எதிர்கொள்ற அந்த கேள்விகளும் அந்த விமர்சனங்களும் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் போல இருக்கே. இந்த சமூகம் வந்து ஒரு ஃபேமிலின்னா ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகம் வந்து என்ன ஒரு குடும்பமா வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்ற சூழல் இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு.
0: அதான் முதல்ல சொன்ன மாதிரிதான் 80களில் தான் இருக்கோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, என்னால செய்ய முடியாத ஒண்ணு யாராவது செய்யும் போது என் மனசுக்குள்ள ஒரு என் மீது இருக்க கோபம் உங்க மேல நான் காட்டுறது தான். நான் தப்பு பண்ணி நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுறேன், நீ புத்திசாலியா இருக்கேங்கும் போது ஒரு கோபம் என் மேல எனக்கு வரும்போது என் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அந்த கேள்வியை நான் கேட்கிறோம். கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் வீடு கொடுக்கறோம். ஒண்ணு பத்தாம் பசலித்தனமான எண்ணம், திருமணமானவங்க தவறு செய்ய மாட்டாங்க, திருமணம் பண்ணாதவங்க தவறு செய்யக்கூடியவர்கள்ங்கிற தவறான எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கு. தவறை யார் வேணாலும் செய்யலாம், இதுக்கு திருமணம் ஒரு பெரிய பாதுகாப்பு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ண ஓட்டம் இன்னும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு, அது களையப்பட வேண்டும். அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, தவணியா இருந்தா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, தப்பானவங்க இல்ல அவங்க இந்த சமுதாயத்தோட ஒத்து போகாதவங்க, இந்த ரெண்டு தான் இருக்கும். இவளுக்கு யாருடைய ஒத்து போகல அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கல, இல்ல இவனுக்கு யாரை கண்டாலும் ஆகாது அப்படிலாம் இல்ல. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனாலும் எனக்கு திருமணம் வேண்டான்ற எனக்கு பிடிச்சிருக்க அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன், எனக்கு அது நல்ல முடிவா இருக்கு நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு பாக்குறேன்.
1: ஃபேமிலி அப்படின்ற செட்டப்ப வந்து மீடியாவோ இல்லைன்னா சினிமாவோ எப்படி குளோரிஃபை பண்ணுது, அது எப்படி நம்மளை பாதிக்குது?
0: மீடியா நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிக்குதுமா. மீடியால கிடைக்கக்கூடிய லைக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு மனிதனோட சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுது. எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறாங்க, எனக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுங்கிறது தான் என்னோட சந்தோஷத்தையும் திருப்தியுமே முடிவு பண்ணுது. இந்த மீடியால குடும்பம்ங்கிறது குளோரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், ஆனா அது எப்படி குளோரிஃபை பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க, அதாவது அவர் தன்னோட சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அதை இன்னொருத்தர் வந்து புரிஞ்சிக்காம அவரையே ஏசுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன திட்டினாலும் நீ என்ன அடிச்சாலும் நான் இந்த குடும்பத்துக்காக என்ன நான் சப்ஜுகேட் பண்ணிக்கிறேன், அடிக்கடிக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப குளோரிஃபை பண்ணுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மாமியாரையோ இல்ல ஒரு நாத்தனாரையோ ரொம்ப ஒரு கொடூரமான காஸ்டியூம்ல இருந்து சொல்றேன், ரொம்ப கெட்டவங்களா காட்டும் போது மாமியார்னாலே கெட்டவங்க தானோ, மருமகள்னாலே கெட்டவங்க தானோ, இல்ல நாத்தனார்னாலே கெட்டவங்க தானோ அப்படிங்கிற நான் இந்த ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். இது என்னோட தாய் தகப்பன் மட்டும் எழுதுறது கிடையாது, சமுதாயமும் எனக்கு எழுதுற ஸ்கிரிப்ட், இது எல்லாமே என்ன பாதிக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறேன், ஒரு சினிமா வந்து ப்ராபப்ளி 80s பிகினிங்ல வந்த ஒரு படம், வெளிநாட்டுக்கு திருமணம் ஆகி போகும்போது அந்த கணவரால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா, சில நாள்கள் அங்க இருப்பா, அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வருவா. அந்த படம் வந்தப்போ நிறைய பெண்களை வெளிநாட்டுல திருமணம் பண்ணி கொடுக்க பயந்தாங்க, அதோட தாக்கம் இருந்தது. நான் சொல்றேன், 80களில் இவ்வளவு சோசியல் மீடியா இல்லாதப்பவே அந்த பயம் இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு டிவியில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா போட்டுறே போனது. ஆனா அதுல ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவ்வளவு கெட்டவங்களுக்கு நடுவில் ஓவரா நல்லவளா இருப்பா, ஒரு மாடரேஷன்ல இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும் போது நான் சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறேன். அதுலயுமே நான் பாக்குறேன் ரெண்டு விதம், ஒரு சிலர் வந்து எவ்வளவு நாளும் நான் என்னமோ நான் அப்படிதான் இருப்பேன், நீ என்ன வேணா படத்துல காட்டிக்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் ஏதாவது ஒண்ணு பார்த்தாலே போறோம் டக்குன்னு தடுக்கி விழுகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த தடுக்கி விழுகிறவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும், அது ரொம்ப ரொம்ப தவறானது. இந்த மீடியாவை பார்த்து இருக்கிற இளம் வயதினர், இதுக்கு நடுவுல ஒரு தாய் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பெண் கிட்ட, நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நடந்துக்கணும், நல்லதனமா சொன்னா பரவாயில்ல அது சொல்றது இல்ல, அதுக்கு பதிலா இப்படிதான் இவங்க எல்லாம் இருப்பாங்க நீ இப்படி இருந்துக்கோ அப்படின்னு முதல்ல ஒரு தவறான கருத்தையும், ஏன்னா அந்த தாய் நிறைய நேரம் டிவி முன்னாடி இருந்து அவங்க அதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கனியிருப்ப காய்க்க வந்துட்டு, அறிவு சார்ந்த விஷயங்கள் இல்லைனாலும் சந்தோஷமான விஷயங்களை காட்டலாம். எல்லா நேரமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் வேண்டாம், சந்தோஷமான விஷயங்கள் பார்த்தோம் சேர்ந்து சிரிச்சோம் ஒரு நல்ல குடும்பம்னு இருக்கணும். ரொம்ப சாக்ரிஃபிஷியலாகவும் காட்ட வேண்டாம், ரொம்ப கொடுமையாகவும் காட்டாம. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துக்கு அதுதான் பிடிக்குதான்னு எனக்கு தெரியல, ஒரு நடுநிலையா ஒரு நார்மலாங்கன ஒரு குடும்பத்தை காட்டிட்டோம்னாலே போதும் நினைக்கிறேன்.
1: இப்ப நம்ம டிவின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றவங்களை ரொம்ப குளோரிஃபை பண்றதும், கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை வந்து ரொம்ப டீஹியூமனைஸ் பண்றதும் அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா. அதே டிவியில வந்து இப்ப நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஃபேமிலி ரோல்ஸ் வந்து

0: ரொம்ப ஸ்டீரியோடைப் தான் பண்றாங்க. இப்பதான் ஒன்னு ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அப்பாங்க வந்து வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிற மாதிரியோ, அம்மா வர்றதுக்குள்ள அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அப்பா குக் பண்ணி வைக்கிற மாதிரி இதெல்லாம் வருது. இந்த ஸ்டீரியோ டைப்பிங்ல என்னெல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் புத்தகங்கள்ல அம்மா சமையல் பண்றாரு, அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறாருங்கிறத மாத்துங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படையா நம்ம அங்க மாத்தினோம்னாலே அப்பாவும் அம்மாக்கு கூட செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு இது நார்மல், எங்க அப்பாவும் வேலை செய்யறது நார்மல், எங்க அம்மாவுக்கு உதவி செய்யறது நார்மல். இந்த ஸ்டீரியோ டைப்பிங் அங்கிருந்து உடை தெரியப்பட வேண்டும். அப்படிதான் படிப்படியா இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நானும் வேலை செய்யறேன், நீ வெளியில கிளம்பு, நீ போய் கிளம்பு, நான் அதுக்குள்ள இதை செஞ்சு வைக்கிறேன், உன்னோட டிஃபன் பாக்ஸை நான் பேக் பண்றேன், அந்த குழந்தையும் அதுல இன்வால்வ் பண்ணணும், நீ வாட்டர் பாட்டில தண்ணி பிடி. சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு முதல்ல இருந்தே கொண்டு வந்தோம்னா திஸ் இஸ் அ நார்மல் ஃபினாமினன். எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். நீங்க கிராமப்புறங்கள்ல நடவு நடும் போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே வேலை செய்யும். அந்த தொழிலாளர்களுக்கு சமைக்கிறதுல இருந்து அந்த சாப்பாடு எடுத்துட்டு போறதுல இருந்து அந்த குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே வேலை செய்வாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரியானது நகர்ப்புறங்கள்ல இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொண்டு வந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்னு சொல்ற மாதிரி கூடி சமைச்சோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைல எல்லாம் கிராமப்புறங்கள் போனீங்கன்னா கூட்டாஞ்சோறு செய்வாங்க, அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எது கிடைக்குதோ அதை எடுத்து போட்டு செய்வாங்க. இன்னைக்குமே குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க ஒரு குடும்பமா போய் செய்யும் போது அங்க ஒரு குதூகலம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டுக்குள்ள இருந்தே ஆரம்பிக்கும்.

0: என்னதான் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற சூழலுக்கு நம்ம வந்துட்டாலும் ஒரு பிரச்சனை ஒரு கிரைசிஸ்னு ஒரு ஃபேமிலியில வரும்போது அது இமோஷனல் ப்ராப்ளம்னா அம்மா கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடும். ஆனா அது ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம்னும் போது அது எப்பவுமே ஆண்கள் கிட்ட தான் போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அக்காவோ தங்கையோ திருமணமானதுக்கு அப்புறம் அவங்க வந்து கணவனை பிரிஞ்சு வந்துடுறாங்க இல்ல கணவன் இறந்துடுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல இருக்கிற பையன் மேல அது பாரமாயிடுது இல்லையா. அந்த அக்காவையோ அந்த தங்கையோ அவங்க சம்பாதிக்கிறவங்க படிச்சவங்களாவே இருந்தா கூட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆண்கள் கிட்ட போயிடுது. அந்த மாதிரி கஷ்டம் வரலனாலுமே கூட இப்ப நம்ம அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ ஒரு விருந்தாடி போறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்கதான் பாக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு வந்து எப்பவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. இன்ஸ்டெட் அந்த பெண்ணுடைய கணவருக்கு இருக்கும். அந்த கணவர் வந்து அவங்க அக்கா தங்கையினுடைய பினான்சியல் இதெல்லாம் அவர் எடுத்துப்பாரு. இங்க எப்படி இருக்கும்னா இவங்களுடைய பினான்சியல் ப்ராப்ளம்லாம் இவங்களுடைய அண்ணனோ தம்பியோ தான் எடுத்துப்பாங்க. பெண்கள் வந்து முன்னேறிட்டாலும் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டா கூட ஆண்களுக்கு இந்த சுமை இன்னும் இருந்துகிட்டே இருக்கா?
1: இருந்துகிட்டு தான் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க பினான்சியலா அந்த பெண் இருக்காங்க, சம்பாதிக்கிற எல்லா பெண்களையும் கேக்குறேன், எத்தனை பேர் நீங்களா முடிவு பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டுறீங்க?
0: எனக்கு தெரிஞ்சு 90% டெஃபினட்டா
1: கிடையாது. எத்தனை பேர் நானா போய் இடம் பார்த்து ஒண்ணு வாங்குறேன்?
0: பாக்கலாம், விருப்பப்படலாம், ஆனா பேச்சுவார்த்தைக்கு டெஃபினட்டா வீட்டுல இருக்கிற ஒரு ஆணை கூட்டிட்டு தான் போறோம்.
1: சோ நம்மளுமே நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சிருக்கோம். நம்மளால முடியாது, நமக்கு தெரியாது, கணவன் தான் முடிவு எடுக்கணும் இல்ல அவருக்கு தான் தெரியும். அது பேங்கிங்ல இருக்க பெண்களையும் சேர்த்து கேக்குறேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்க, ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்னைக்கு சில பெண்கள் கணவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோ அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டோ ஷேர்ஸ் அவங்களா பாக்குறாங்க செய்யறாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் 90% நீங்க சொன்ன மாதிரி கிடையாது. அப்போ இந்த பினான்சியல் பர்டன் இஸ் ஆன் த மேன். இந்த பெண்ணோட தாய் தகப்பன் அவங்களுக்கு அண்ணனோட பிரச்சனை இருக்கு. பொண்ணு வீட்டுல வந்து இருக்க முடியுமா? அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களால வச்சுக்க முடியாதுங்கிறனால. ஏன்னா பெண் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கா, அதுதான் எண்ணம். சம்பாதிச்சாலும் பெண்கள் ஆண்களை சார்ந்திருப்பதாக இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கு. கணவனை விட அந்த பெண் அதிகமா சம்பாதித்தாலும் கூட அவனை சார்ந்திருக்கா. ஏன்னா திருமணமாயி அவன் வீட்டுக்கு போனான், திருமணமாயி எல்லாமே அங்க போச்சு, அதனால அவனை சார்ந்திருக்கா. அந்த வீட்டுல போய் நம்ம இருந்தோம்னா நம்ம பொண்ணு கஷ்டம், அதனால நம்ம போக கூடாது. இது திரும்பவும் திரும்பவும் நம்ம பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, பெண் வீட்டுல போய் இருக்க கூடாது. ரெண்டு பெண்ணா இருக்கும் பட்சத்துல வயசானவங்க இல்ல இல்ல நீங்க தனியா பக்கத்துல ஒரு வீடு எடுத்து உங்க பொண்ணு உங்களை அப்பப்ப வந்து பாத்துக்கலாம். ஆனா அந்த கணவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அம்மா அப்பா கொண்டு வந்து வச்சுக்கலாம், அவரோட சகோதரியை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த பெண் அவளோட சகோதரியை கொண்டு வந்து வைக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாவே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. விளைவு ஆண்களுக்கு சுமை கூடிட்டுதான் இருக்கு. இந்த ஆண் தான் அவரோட சகோதரியோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அவர் தான் முன்னணிக்கணும். பணம் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் அவர் தான் எல்லா பேர்டனையும் சுமந்துகிட்டு இருக்காரே தவிர அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து தான் அவரை பாவம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
0: இப்போ பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சா கூட அந்த கருத்து சொல்ற சுதந்திரம் இல்லன்னா ஒரு முடிவெடுக்கிற சுதந்திரம் எவ்வளவு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல?
1: முதல் முதல்ல பெண்கள் ஓட்டு போடுற நாட்டுல அவங்க ஓட்டு போடும் போது அந்த ஒரு சீன்ல என்ன கட்டுறாங்க, எல்லா பெண்களும் அவங்க லிப்ஸ்டிக் அழிச்சிட்டு, ஏன்னா அப்ப வந்து பேலட் வந்து என்வெலப்ல வச்சு சீல் பண்ணணும். அவங்களோட லிப்ஸ்டிக் அங்க இருந்துருச்சுன்னா இது பெண்ணோட ஓட்டுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால எல்லா பெண்களும் கூடி ஒருமித்த கருத்தோட லிப்ஸ்டிக்க அழிச்சிடுறாங்க. அது எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுல. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், ஆனா நம்மளுமே நம்மளை அப்படி டியூன் பண்ணிக்கிட்டோம், சப்ஜுகேட்டிங் அவர் செல்ஸ் டு வாட் எவர் மென்ஸ். அப்ப முடிவெடுக்கும் திறன் எனக்கு தெரியலன்னு ஒரு பெண்ணே நம்ப ஆரம்பிச்சிடறா, இல்ல எனக்கு தெரியும் இந்த இடத்துல என்னோட கருத்து இதுதான் அப்படின்னு ஏன் பதிவு

0: பண்ண நம்ம பயப்படுறோம். நம்ம மேல நமக்கு கான்பிடன்ஸ் இல்ல, நமக்கு கான்பிடன்ஸ் இல்லாதத சமுதாயம் யூஸ் பண்ணிக்குது. இப்ப சமுதாயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்மள நம்ம திருத்திக்கலாம்.
1: ஒரு குடும்பம், ஒரு ஐடியல் ஃபேமிலினா எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க?
0: ஐடியல் ஃபேமிலிங்கறத விட ஒரு நல்ல ஃபேமிலியா நான் பாக்கிறேன். ஐடியல் ஃபேமிலின்னு இருக்க முடியாது. ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும், ஒருத்தரோட உணர்வுகளை புண்படுத்தாம இருக்கணும், பகிர்ந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். பகிர்ந்து கொள்ளுதல் நான் சொல்றது வந்து வேலையை பகிர்ந்து கொள்ளுதல், ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுதல், உங்களோட பினான்சஸ் பகிர்ந்து கொள்ளுதல், உங்களோட கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுதல், உங்க கஷ்டத்தை என் கஷ்டமா நான் பாக்குறேன், அப்படியான ஒரு நல்ல தோழமையோட இருக்கிறது ஒரு நல்ல குடும்பம். இது மட்டும் இல்லாம நம்மளோட வேல்யூஸ் ஒன்னு சில விஷயங்கள் இருக்கு, அந்த வேல்யூஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு நம்மளுடைய தலைமுறைக்கும் அதை கொண்டு போறது தான் ஒரு நல்ல குடும்பம். அந்த குழந்தையையும் அன்போட வளர்க்கறது, அந்த குழந்தையும் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லா நாளும் பிரதிபலிக்கிறது. அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா வாழணும், ஒருத்தவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனம் விட்டு பேசணும். தினமும் ஒரு நல்ல குடும்பம்னா ஒரு 10 நிமிஷம் இல்ல குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது எல்லா போன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சிநேகத்தோட ஒரு பேசணும். அது சாப்பிடும் போது வேண்டாம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கேளுங்க, கேட்க கத்துக்கங்க. ஒரு நல்ல லிசனரா இருந்தீங்கன்னா ஒரு குடும்பம் அவங்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்லும் போது முழுமையா கேட்டு நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் உங்களால் மாற முடியும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளமாக நான் பார்க்குறேன். அன்பான ஒரு குடும்பம் இருக்கணும்னா அதில் ஃபஸ்ட்டு அந்த அன்பு திருமணம் பண்ணிக்கிற அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்ததுன்னா அது தழை தோங்குறதுக்கு உங்கள் குழந்தையும் வழி செய்யுங்கிறதான் நான்
1: நம்புறேன். ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட வரையறையும் இல்லை. நம்ம எந்த செட்டப்பில் இருக்கிறோமோ அந்த செட்டப்பில் வந்து நாம் திருப்தியோட சந்தோஷத்தோட வாழ பழகிக்கிட்டா, கூட இருக்கிறவங்களோட ஷேர் பண்ண பழகிக்கிட்டாலே அது வந்து ஒரு நல்ல குடும்பம் தான், அது ஒரு ஐடியலான குடும்பம் தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: இதுவரை அன்பும் அரணும் உளவியல் பேராசிரியர் முனைவர் நப்பினை சேரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேகா ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன், 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும் மாணவர்கள் 93

0: 0.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
1: தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனி தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
2: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி உறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசௌந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்களப் பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கையை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
3: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் கோடை மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மலையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். திருமூர்த்தி மலையிலிருந்து

0: விழுப்புரத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தின் கோலினூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சாலையில் சுற்றுலா வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மசனக்குடியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை

0: பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு வளர்க்கறதுக்கு ஓவர்நீர்ல வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளோ இடம் 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும். கரை போடணும். கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட், பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம், சுற்றி போட்டு ஃபுல்லாக பண்ணோம். சைடு பென்சிங், கிராப் பென்சிங், அடுத்து பேட் பென்சிங், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம்.
2: ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
5: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
5: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
5: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
4: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
5: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
4: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இரவு 9:30 அரங்கிசையில்

0: நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் இசைத்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இரவு 9:30 அரங்கி செயல். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
1: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா?
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கை

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி. அஸ்ஸாமிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் சதீஷ் தர், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அஸ்ஸாமிய மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: ஏய் மாதி ரே,
3: மாதி ரே,
2: ஏய் மாதி ரே, மோரோ மோதே,
3: மோரோ மோதே,
2: மாதி கே,
3: மாதி கே,
2: சுமிலோ,
3: சுமிலோ,
2: மாதி கே, சுமிலோ, ஏய் மாதி தே, ஏய் மாதி தே, ஜீபன், ஏய் மாதி தே, ஜீபன் சோபி, தோ ஜீபன் சோபி, ஆகி ஆகி.
1: இது ரெண்டு முறை வரும்.
2: ஆகி ஆகி மோசிலோ.
1: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
2: தூர் ஆகாஹார், ஆகாஹார், தூர் ஆகாஹார், ரோஹன், கியோனு, லாகே லாகே, ஹாகோர் தொலிர், ஹாகோர், ஹாகோர், ஹாகோர் தொலிர், ஹாகோர் தொலிர், மானிக் கியோ, மானிக் கியோ, நு, மானிக் கியோ நு, லாகே லாகே, ஆஹா ஆஹா, மாதிர் புகுத், மாதிர் புகுத், மோனோர் மாலோதி, பூட்டோலோ, மோனோர் மாலோதி, பூட்டோலோ, ஏய் மாதிரே, மோரோ மோதே.
1: எழுதிட்டீங்களா? இப்ப ரெண்டாவது சரணம்.
2: மோனோர் கோரோனி ரே,
3: கோரோனி ரே,
2: ஹூரோர்

0: நல்லது குழந்தைகளே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்டீர்கள். அசாமிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் சதீஷ் தர், இசை வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான

0: மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239 86677672922
0: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: 1 2 3 4 5 6 7 6 7 2 2 9 2
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்திவேலூர், கள்ளன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருபாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குருவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசன், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம்சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபி கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் மத்தியாலை

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. ஒலிபரப்பின் தொடக்கமாக கேட்போம் குரல் அமுதம்.

0: பகை குணம் உடையவர் நண்பரைப் போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
1: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: பகை குணம் உடையவர் நண்பரைப் போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டீர்கள் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 5:30 10:00. ஆகாஷ்வாணி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: तो श्रोताओ, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यही समाप्त होता है। तो अपने मित्र अजीत को
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15 ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் இரவு 9:00 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 342 பகுதி. 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம் இன்றிரவு

0: 9:15 நாளை இரவு 9:15 செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 அரங்கிசை நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகும். டாக்டர் பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7:00 புத்தம் புது காலை சூழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பி அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனையின் முதல் பகுதி. தொடர்ந்து இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு உலக வலசை போகும் பறவைகள் தினம் சிற்றுரை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:02-8:30 திரைகாணம் கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். வெற்றிக்கு வழிகாட்டும் ஒழுக்கம் இ ஆதித்யன் அவர்களின் உரை. கல்லூரி வாழ்க்கை அனுபவங்களின் பொக்கிஷம் எம் சுதேஷ்குமார் அவர்களின் உரை. 12:10 சங்கீத சாரல், ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம் இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு சித்திரம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். நாளை இரவு 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம். முன்னதாக இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள். வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 32.8°C, இயல்புக்கு 4.8° குறைவு, குறைந்த அளவு 26.7°C, இயல்புக்கு 0.9° குறைவு. மாலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 66%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 33°C, இயல்புக்கு 3.4° குறைவு, குறைந்த அளவு 22.2°C, இயல்புக்கு 0.1° அதிகம். ஈரப்பதம் 73%. பெய்துள்ள மழை அளவு 1.5 mm. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழியும் வாய்ப்புண்டு. இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Senior BJP leader Suvendra Adhikari will be the new Chief Minister of West Bengal. BJP Legislature Party in the state elected him the leader in a meeting held in Kolkata today, paving the way for him to become the first BJP Chief Minister of the state. Addressing the media, Union Home Minister Amit Shah said Mr. Adhikari's name was proposed at the meeting, and since no other nomination was received, his name was finalized.
2: The election process was completed just a few days ago. Around 8 proposals and supporting nominations were received, and all of them were in favor of the same name. Sufficient time was also given for any other nomination, but no second name was proposed. Therefore, as the central observer, I declare Suvendu Adhikari as the elected leader of the West Bengal Legislative Party.
3: Vidhan Mandal Dal ke neta ke roop mein nirvachit ghoshit karta hu.
1: Tomorrow morning, the oath-taking ceremony of the government will be held at the Brigade Parade Ground. Prime Minister Narendra Modi, along with the host of union ministers and several chief ministers from the BJP-ruled states, will attend the ceremony. As the ceremony is being held on the

இளவரசர் அருள்மொழிவர்மர், சேனாதிபதி வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் ஆகியோர் உரையாடி கொண்டிருக்கும் வேளையிலே நந்தினி பற்றிய ஒரு பேச்சு எழுகிறது. நந்தினியின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டவை என்பதை சேனாதிபதி விவரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இளவரசர் அருள்மொழிவர்மர், சேனாதிபதி, எச்சரிக்கை! சக்கரவர்த்தியை பற்றி கௌரவ

0: குறைவாக எதுவும் சொல்ல வேண்டாம். என் தந்தையின் உடம்பில் உயிர் உள்ளவரையில் அவரிடம் கட்டளை எதுவானாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அதுவே தெய்வத்தின் கட்டளையாகும்.
1: அதை நாங்கள் மறுக்கவில்லை இளவரசே. சக்கரவர்த்தியின் சுதந்திரத்துக்கு மட்டுமின்றி அவருடைய உயிருக்கே அபாயம் வந்துவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறோம். நந்தினியை பற்றிய முழு உண்மையை நேற்று வரை நானே அறிந்து கொள்ளவில்லை. நேற்றிரவுதான் பார்த்திவேந்திரன் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த பயங்கரமான விஷயத்தை தாங்களும் தெரிந்து கொள்வது அவசியம். 3 வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு அருகிலே வீரபாண்டியனோடு இறுதி யுத்தம் நடந்தது அல்லவா? அப்போது தங்கள் தமையனார் கரிகாலரும் இதோ உள்ள பார்த்திவேந்திரரும் நானும் கலந்தாலோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தோம். பாண்டியனுடைய சைனியங்கள் அடியோடு நிர்மூலமாயின. வீரபாண்டியன் முன்னொரு தடவை பாலைவனத்தில் ஓடி ஒளிந்தது போல் இப்போதும் ஓடி தப்பிக்க முயன்றான். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாதென்று நாங்கள் மூவரும் அவனை எப்படியாவது கைப்பற்ற தீர்மானித்து பெருமுயற்சி செய்தோம். இந்த தடவை வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு போகாமல் தஞ்சாவூருக்கு திரும்புவதில்லை என்று நாங்கள் மூவரும் சபதம் செய்திருந்தோம். ஆகையால் வேறு யாரையும் நம்புவதில்லை என்று நாங்களே அவனை தொடர்ந்து சென்றோம். கடைசியாக ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த குடிசையில் அவன் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்தோம். குடிசைக்கு வெளியில் எங்களை காவலுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தங்கள் அண்ணன் கரிகாலர்தான் உள்ளே நுழைந்தார். வீரபாண்டியனை கொன்று அவன் தலையை எடுத்து வந்தார். நாங்களும் எங்கள் காரியம் முடிந்துவிட்டதென்று குதூகலமாக திரும்பிச் சென்றோம். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறிய நாடகம் நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த பெண் ஒருத்தி குறுக்கே நின்று தடுத்து தன் காதலனுக்கு உயிர் பிச்சை கேட்டாள். கரிகாலர் அவளை உதைத்து தள்ளிவிட்டு வீரபாண்டியனுடைய தலையை கொய்து வெளியே எடுத்து வந்தார். இளவரசே, அவ்விதம் சோழகுலத்தின் ஜென்மசத்ருவான வீரபாண்டியனை காப்பாற்ற முயன்றவள்தான் நந்தினி. அவள்தான் பிற்பாடு 70 வயது கிழவரை மணந்து தஞ்சாவூருக்கு வந்து பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள். அவள் எதற்காக என்ன நோக்கத்துடன் வந்திருப்பாள் என்பதை நாம் ஊகிக்கலாம் அல்லவா? வீரபாண்டியனுக்காக பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறாள். சோழ குலத்தை அடியோடு நிர்மூலமாக்கி விடுவதற்காக வந்திருக்கிறாள். அவள் அருகில் சென்றவர் யாரும் அவளுடைய மோக வலையிலிருந்து தப்பி மீளுவது கடினம். அதோ நிற்கும் வந்தியத்தேவன் அதற்கு சாட்சி சொல்லுவான். சோழ குலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தை பற்றி அதோ நிற்கும் வைஷ்ணவன் சாட்சி சொல்லுவான். அவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினி தான் கொடுக்கிறாள். இளவரசே, துரதிருஷ்டவசமாக நம் சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக காண்கிறது. மதுராந்தகத்தேவனுக்கு பட்டம் கட்டுவது பற்றி சக்கரவர்த்தியே யோசித்து வருவதாக தெரிகிறது. ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவதற்கு இது தருணம் அல்ல.
2: சேனாதிபதி, தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டு பண்ணியிருக்கின்றன. ஆயினும் அச்செய்திகளில் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது. என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் அருகிலேதான். இலங்கை அரசு எனக்கு என்னத்திற்கு? அல்லது இந்த உயிர்தான் என்னத்திற்கு? இனி யோசனை ஒன்றுமே தேவையில்லை. என்னை தடை செய்வதற்கு யாரும் முயல வேண்டாம் என்று இளவரசர் கம்பீரமாக கூறினார். பிறகு சற்று தூரத்தில் தூணில் சாய்ந்து கொண்டு தம்மை கண்கூட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது அவர் கண்கள் சென்றன.
3: சமுத்திரகுமாரி, சற்று இப்படி அருகில் வா என்றார். பூங்குழலி நெருங்கி வந்தாள்.
2: பெண்ணே, நீ கொண்டு வந்த செய்தியின் மூலம் எனக்கு பெரிய உதவி செய்தாய். இன்னும் ஓர் உபகாரம் எனக்கு நீ செய்ய வேண்டும்.
3: செய்வாயா என்று கேட்டார்.
2: அடடா, இது என்ன? இந்த ஏழை படகுக்காரியிடமா இவர் உதவி கோருகிறார்? இவருக்கு குற்றேவல் செய்யும் பாக்கியத்தை நாடி வந்தேன். இவர் என்னிடம் உதவி வேண்டும் என்று யாசிக்கிறாரே. கடவுளிடம் வரம் கேட்க வந்தேன். கடவுள் தம் திருக்கரங்களை நீட்டி என்னிடம் பிச்சை போடு என்று கேட்கிறாரே. இவ்வாறு மனதில் எண்ணி, இளவரசே, தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் பூங்குழலி.
3: சமுத்திரகுமாரி, என்னை தேடிக்கொண்டு 2 மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று முகத்வாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாயல்லவா? அந்த இடத்துக்கு நான் அதிசீக்கிரமாக போய் சேர வேண்டும். எனக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு போவாயா?
4: பெண்ணே, முடியாது என்று சொல்
3: என்பதாக ஒரு குரல் கர்ஜித்தது. அது சேனாதிபதியின் குரல்தான் என்பதை பூங்குழலி உணர்ந்தாள். இத்தனை நேரமும் ஏதோ ஒரு சொப்பன லோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவளுக்கு இப்போதுதான் தன் நெருக்கடியான நிலைமை தெரிந்தது. எந்த அபாயத்திலிருந்து இளவரசரை தப்புவிக்கலாம் என்ற ஆசையுடன் இவள் அவசர அவசரமாக ஓடி வந்தாளோ, அந்த அபாயத்தின் வாயிலிலேயே கொண்டு சேர்க்கும்படி இளவரசர்

0: இப்போது தன்னை கேட்டுக்கொள்கிறார். பெண்ணே, முடியாது என்று சொல். சேனாதிபதியின் இந்த கட்டளையின் பொருள் அவளுக்கு இப்போது புலனாயிற்று. நாலாபுறத்திலிருந்தும் ஆயிரம் குரல்கள் அதே கட்டளையை அவளுக்கு இட்டன. மரங்கள் அவ்வாறு முழங்கின. மண்டபத்தின் தூண்கள் அவ்விதம் அலறின. மரக்கிளைகளின் மேலிருந்து பறவைகள் கதறின. ஆனால் அந்த பேதை பெண்ணின் இதயத்தின் உள்ளே மெல்லிய குரல் கேட்டது. பூங்குழலி, இதோ உன் அதிர்ஷ்டம். இளவரசருக்கு வழிகாட்டி அழைத்துப் போவாயானால் அவருடன் இரண்டு தினங்கள் கழிக்கலாம். அவர் அருகில் நீ இருக்கலாம். அவர் உன்னை பாராத போது அவரை நீ பார்க்கலாம். அவர் மீது பட்டு வரும் காற்று உன் மீதும் படும். அவருடைய குரல் உன் காதில் அடிக்கடி கேட்கும். அடி பெண்ணே, நீ கண்டு வந்து எட்டாத கனவில் ஒரு சிறிது நிறைவேறும். பிறகு எது எப்படியானால் என்ன? பூங்குடலி, ஒத்துக்கொள் என்று அந்த மெல்லிய குரல் அவள் மனக்காதில் கூறியது. சமுத்திரகுமாரி, ஏன் தயங்குகிறாய்? எனக்கு இந்த உதவி நீ செய்ய மாட்டாயா? நானே வழி கண்டுபிடித்து கொண்டு போக வேண்டியதுதானா என்று இளவரசர் கூறியது அவளுடைய மனம் திடமடைய காரணமாயிற்று. இளவரசே, வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள். சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி அப்போது தம் தொண்டையை கனைத்து கொண்ட சப்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியின் கர்ப்பத்திலிருந்து எழுகின்ற பயங்கர துனியை நிகர்த்திருந்தது. அவர் ஓரடி முன்னால் வந்து கூறினார்,
1: இளவரசே, தங்கள் விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு செவிசாய்க்க வேணும். தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு. நேற்றிரவு தங்களை கொல்ல நடந்த முயற்சிகளை பற்றி சற்று முன்னால் தங்கள் தோழர்கள் சொன்னார்கள். அந்த கொலைகாரர்கள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்கள் யாரென்று தெரியவும் இல்லை. என் மனத்தில் உள்ளதை சொல்வதற்காக மன்னியுங்கள். இந்த பெண்ணின் பேரிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு. அந்த கொலைகாரர்களுக்கும் இவளும் ஒரு வேளை உடந்தையாயிருக்கலாம் அல்லவா? மரக்கலங்களில் தங்களை சிறைப்படுத்தி அழைத்துப் போக வந்திருக்கின்றார்கள் என்பதே இவளுடைய கற்பனையாயிருக்கலாம் அல்லவா? ஏன் இருக்கக்கூடாது? சற்று முன்னால் இவளுடைய கத்தியை தங்கள் தோழர் வந்தியத்தேவர் பிடுங்கி எறிந்தபோது அது யார் பேரிலோ விழுந்த ஓலக்குரல் கேட்டதே, அது யாருடைய குரல்? இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும். நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும். ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் ஆற்றின் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன். அது என்னுடைய கடமை. சேனாதிபதி இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும். தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த ஈழ நாட்டில் இருக்கிற புத்த குருக்களுடன் சேர்ந்துகிட்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டி கொள்ள சூழ்ச்சி செய்திருக்கிற அருள்மொழிவர்மர், இந்த காரணத்துக்காக சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் அவரை சிறைப்படுத்திக்கிட்டு போறதுக்கு ரெண்டு பெரிய கப்பல்களில் வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்கிற காரணம் சேனாதிபதிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அருள்மொழிவர்மரை தப்பு வைக்க அவர் பிரயத்தனப்படுவார். இதுதான் பூங்குழலி கொண்டு வந்த செய்தி. நிச்சயமா இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சிதான்னு கொதித்து எழுந்தான் பார்த்திபேந்தர். சக்கரவர்த்தியே சிறையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார், நானே பார்த்தேன். நான் வந்தியத்தேவன், காஞ்சிக்கு போயிருங்கன்னு அறிவுறுத்தினார் பெரிய வேளார். இந்த இலங்கை தீவிலேயே பாதுகாப்பான சிறைச்சாலை இருந்தா அதில் அடைச்சி வைக்கணும்னு தன் கருத்தை நகைச்சுவையா சொன்னான் திருமலையப்பன். சேனாதிபதியும் பல்லவனும் கடும் கோபத்துடன் உருமினாங்க. ரொம்ப அலட்டிக்காம அண்மையில் நடந்த ரெண்டு கொலை முயற்சிகளை பத்தி சொல்லி சிந்திக்க வைக்கிறான் அவன். இதை கேட்டு மறுபடியும் துள்ளின பார்த்திபேந்திரனை நொடியில மடக்கிட்டான் ஆழ்வார்க்கடியான். இப்ப இவங்க கூடியிருக்கிற பகுதியில கூட யாரோ பதுங்கி இருந்தது தெரிய வருது. எந்த நிலையிலும் மனத்தின் சமநிலையிலிருந்து இம்மியளவும் வழுவாத அருள்மொழிவர்மர், சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி நானே அவங்க இருக்கும் இடத்துக்கு போய் என்ன ஒப்பு கொடுப்பதுதான் என் கடமைன்னு உறுதியா சொல்லிடுற. எனக்கும் ஒரு கடமை இருக்குது. உங்களுக்கு எந்த அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு எனக்கு கட்டளையிட்டு இருக்கார் சக்கரவர்த்தின்னு சொல்லி இளவரசரோட மனசை மாத்த பார்க்கிறார் பெரிய வேளார். அவரோ

0: நமது பேச்சு திறனால தம் வாதத்திலேயே உறுதியா இருக்கார். பொறுமை இழந்து போயிருந்த பார்த்திபேந்திரன் நந்தினியை பத்தின பேச்சை எடுக்க அதையும் பயன்படுத்திக்கிறார் சேனாதிபதி. நீங்க இப்ப சொன்ன செய்திகள் வியப்ப தந்தாலும் நான் எடுத்த முடிவுதான் இன்னும் உறுதிப்படுதுன்னு சொல்லி இளவரசர் அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாயிடுறார். நேர்களே, நந்தியின் பேர்ல ஆதித்த கரிகாலருக்கு ஏற்பட்டிருந்த காதலை பத்தியோ, பழுவேட்டரையரின் இளையராணியா அவ ஆனதினாலே ஏற்பட்ட ஏமாற்றத்தை பத்தியோ, லதா மண்டபத்துல அவளை தனிமையில சந்திச்ச போது அவ போட்ட கொடூரமான நிபந்தனைகளை பற்றியோ எதுவுமே பெரிய வேளாரின் பேச்சில் இடம்பெறலைங்கிறத கவனிச்சிருப்பீங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் அருள்மொழிவர்மர் தம் முடிவை மாத்திக்கிட மாட்டார். இந்த ஓடக்கார பெண் கூட அருள்மொழிவர்மரின் உறுதிப்பாட்டைத்தான் மதிக்கிறார். வேற வழியில்லாமல் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் சேனாதிபதி. நானும் அந்த கப்பல்களை காணும் வரையில வந்தே தீருவேன், இது என் கடமை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வானொலிக்கு 90
3: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை ஆறு மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜீத் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தாவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில

0: செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தாவேக்கா அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக்காவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேக்கா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தாவேக்கா மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தாவேக்காவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தாவேக்காவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவேக்கா தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைக்காலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரவமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன் மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு

0: கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் கே ஜே யேசுதாஸ் குரலில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கத்திலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: திரைசியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.
3: மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: ஏன் சார் பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: மீண்டும் திரைப்பட பாடல்களை 8:05 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:15. ஆகாஷ்வாணி
3: வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
4: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
3: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
5: நேதாஜி தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றதாதாயே.
6: ஆம் மகனே, தொடக்கத்தில் சில வெற்றிகளை சுபாஷின் இந்திய தேசிய ராணுவம் பெறத்தான் செய்தது. 1944 April 6 கடுமையான போருக்கு பிறகு ஜப்பான் இந்திய தேசிய ராணுவ கூட்டுப்படையினர் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கொஹிமாவை கைப்பற்றினார்கள். அதே வேகத்தில் மே மாதத்தில் இம்பாலின் ஒரு பகுதியும் கூட்டுப்படையினர் வசம் வந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஜப்பான் இதன் மூலம் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலும் நுழைந்தது. 1944 July 6 நேதாஜி சுபாஷ் சிங்கப்பூரில் இருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் பேசினான். அப்போதுதான் முதன் முறையாக காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தான். தனது போர் முயற்சிகளுக்கு காந்தி ஆதரவளிக்க வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் இயற்கையின் போக்கை அந்த கூட்டுப்படையினர் கணிக்கவில்லை. பருவமழை இடையில் குறுக்கிட்டது. அதனால் ராணுவ தளவாடங்களும் உணவுப் பொருள்களும்

வந்து சேர்வதும் தடைப்பட்டது. அந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷார் கூடுதல் படையுடன் அந்த பகுதியை முற்றுகையிடத் தொடங்கினார்கள். இதனால் ஜப்பான் இந்திய தேசிய ராணுவ கூட்டுப்படை பின்வாங்க தொடங்கியது. 1945 மே மாதத்தில் பிரிட்டிஷ் படை ரங்கூனை கைப்பற்றியது. 23,000 இந்திய தேசிய ராணுவத்தினர் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விசாரணைக்காக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதற்கிடையே நேச நாட்டு படைகளின் தாக்குதலில் அச்சு நாட்டு படைகள் தோல்விகளை சந்தித்து வந்தன. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதலில் ஜெர்மனி சரணடைந்தது. இதன் மூலம் ஐரோப்பாவில் 2 உலக போர் முடிவுக்கு வந்தது. ஜப்பான் கைப்பற்றியிருந்த தீவு கூட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அமெரிக்க கூட்டுப்படைகளும் தாக்கி கைப்பற்ற தொடங்கின. இடையில் 1945 ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அமெரிக்கா ஜப்பான் நகரங்கள் மீது அணுகுண்டுகளை வீசியது. ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்களில் வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஜப்பான் நிலைகுலைந்தது. போரில் இருந்து பின்வாங்க முடிவு செய்த ஜப்பான் 1945 ஆகஸ்ட் 15 தேதி சரணடைவதாக அறிவித்தது. ஜப்பான் சரணடைந்த பின்னர் தன் நோக்கம் நிறைவேறாததை உணர்ந்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போது ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் இருந்தது. எனவே ரஷ்யாவின் துணையுடன் பிரிட்டனுக்கு எதிராக போரிடும் வாய்ப்பும் இல்லாமல் போனது. ஜப்பான் சரணடைந்த 3rd நாளில், அதாவது 1945 ஆகஸ்ட் 18 தேதி அன்று ஜப்பானின் தைவானில் நடைபெற்ற விமான விபத்தில் சுபாஷ் சந்திர போஸ் மரணமடைந்ததாக செய்திகள் வெளியாகின. ஆனாலும் அவன் மரணம் மர்மம் நிறைந்ததாகவே பதிவாகிவிட்டது. இளமை காலத்தில் சுபாஷ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரபிந்தோ ஆகியோரின் ஆன்மீக வாழ்க்கையாலும் வழிகாட்டுதல்களாலும் கவரப்பட்டான். திலகரின் தீவிர தன்மை நிறைந்த அரசியல் அவனை ஈர்த்தது. பின்னாளில் காந்தியின் வழிக்கு மாற்று வழி காண விரும்பிய சி.ஆர். தாஸ் சுபாஷ் சந்திர போஸை தீவிரவாத அரசியலுக்கு மாற்றிவிட்டான். அவனது பன்முக திறமைகள் வெளிப்பட அதுவே ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது. அவன் காங்கிரஸ் பேரியக்கத்தை வெகுஜன இயக்கமாக மாற்றி தீவிரத்தன்மையுடன் கொண்டு செல்ல விரும்பினான். அதன் மூலம் இந்தியா விரைவில் விடுதலை பெறும் என்றும் நம்பினான். ஆனால் காங்கிரஸ் இயக்கத்துக்குள் இருந்து கொண்டு தன் கனவுகளை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்து வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை அமைத்தான். அவனுக்கு கிடைத்த பேராதரவு பழமைவாத காங்கிரஸ்காரர்களை அசைத்து பார்த்தது. இந்தியா வன்முறை பாதையில் சென்று விடுமோ என்று காந்தி அஞ்சினான். அதனால் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் மூலம் மக்களை வேறு பாதையில் கொண்டு செல்ல காந்தி முயற்சி செய்தான். ஒருபுறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரும் வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. இன்னொரு புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் செயல்பட்ட இந்திய தேசிய ராணுவம் மிக பெரும் நெருக்கடியை பிரிட்டிஷாருக்கு கொடுத்தது. இந்த இரண்டுமே பிரிட்டிஷாருக்கு எதிராக இரட்டை குழல் துப்பாக்கியாகவே இயங்கியது. நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் சிந்திய ரத்தம் வலிமை வாய்ந்தது. அதே பிரிட்டிஷாரை பெருமளவு அசைத்து பார்த்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதன் மூலம் ஓர் உண்மையை உணர்ந்து கொண்டது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த இந்திய அதிகாரிகள் வீரர்களை கொண்டு இனியும் இந்தியாவை நம்மால் அடக்கியாள முடியாது என்பதை பிரிட்டிஷ்காரர்கள் உணர்ந்தார்கள். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவமும் தற்காலிக இந்திய சுதந்திர

அரசும் 9 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தின் வீர சாகச செயல்கள் இந்தியாவுக்கு சர்வதேச அந்தஸ்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, இந்தியா விடுதலை பெற்று சுதந்திர நாடாக திகழ வேண்டியதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு உணர்த்தியது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார்கள் என்று பிரிட்டிஷாரால் பிடிபட்ட ஐஎன்ஏ அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்தார்கள். பிரிட்டிஷார் தொடுத்த வழக்குகள் நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. அதனால் குற்றம் சாட்டப்பட்ட ஐஎன்ஏ அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கை எதிர்கொள்ள காங்கிரஸ் முன்வந்தது. 1945 செப்டம்பர் 23 அன்று இந்த வழக்கை எதிர்கொள்ள நிதி திரட்டப்பட்டது. வழக்கை நடத்த புலாபாய் தேசாய், தேஜ் பகாதூர் சாப்ரு, கைலாஷ் நாத் கட்ஜு ஆகியோர் அடங்கிய கமிட்டி அமைக்கப்பட்டது. நேரு 22 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்குரைஞர் சீருடை அணிந்து வாதிட்டான். 1945 டிசம்பர் 31 அந்த அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதாக கூறி நாடுகடத்தல் தண்டனை கொடுக்கப்பட்டது. 1946 ஜனவரி 3 பிரிட்டிஷ் தலைமை தளபதி அந்த தண்டனையை குறைத்து உத்தரவிட்டான். பின்னாளில் இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் மீது பிரிட்டிஷார் தொடர்ந்த வழக்குகள் இந்தியர்களிடையே நாட்டுப்பற்றை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. அதனால்தான் 1946 பிப்ரவரி 18 பம்பாய் ராயல் இந்திய கடற்படையினர் கிளர்ந்தெழுந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். பிரிட்டிஷ் அரசு பிறகு இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்தது. அதுவே அப்போது ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம், தனி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு April 23 விறுவிறுப்புடன் நடைபெற்று முடிந்தது. வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர், ORS கரைசல் என அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர், முன்னாள் ராணுவத்தினர் என மொத்தம் 2000+ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருவாய்த்துறை, கல்வித்துறை என வாக்குப்பதிவு பணிகளில் 5984 ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன்படி அரக்கோணம் தனி தொகுதியில் 90.12%, சோளிங்கர் தொகுதியில் 89.84%, ராணிப்பேட்டை தொகுதியில் 88.51%, ஆற்காடு தொகுதியில் 91.03% வாக்குகள் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 89.9% வாக்குகள் பதிவாகி இருந்தது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது சுமார் 77.63% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத அளவிற்கு 89.9% வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். பின்பு அவற்றை வாகனங்களில் ஏற்றி வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு ஏற்கனவே பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தொகுதி வாரியாக பிரித்து அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு

0: வைத்து பூட்டி சீல் வைத்தனர். மே 4 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதுவரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக வைக்க தேவையான வசதிகளும் அதனை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. மே 4 தேதியான தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் வாக்கு எண்ணும் பணியில் 5000-க்கும் அதிகமான வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் 675 போலீசாரும் 30 மத்திய தொழில்படை வீரர்களும் தனித்தனியே 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதியில் 21 சுற்றுகளாகவும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் 25 சுற்றுகளாகவும் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி 22 சுற்றுகளாகவும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி 23 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ண பெற்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணுவதற்காக தலா 14 மேசைகளும் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தலா 4 மேசைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தாகிரா, டாக்டர் கபில், காந்திராஜ் ஆகிய 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் SM சுகுமார் 41,762 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர் தாகிரா கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் R. காந்திக்கு எதிராக போட்டியிட்டு 5,872 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார். இதன் மூலம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முதல் பெண் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அந்தந்த வேட்பாளர்கள் பெற்று கொண்டனர். இந்த வெற்றியால் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மேலதாளம் விழுங்க ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் M. சுமன். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேக்காவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக

0: கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000 மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத

0: தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக் தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட்கணக்கில் கவுதமாலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 25 நொடி ஆகாஷ்வாணி

பண்ணை செய்தி கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகளை அறிந்து கொள்ளலாம். அதிக வெப்பமான இந்த நாட்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைக்கும்போது வெப்ப அயர்ச்சிக்கும் உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தரப்படல் வேண்டும். பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவுக் கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரணக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு

குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசும் தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண்ணீர்ப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது பூ மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தரப்படல் வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடைகள் கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் தட்பவெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழுகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மக்கிய தென்னைநார் கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை இது அதிகப்படுத்துகிறது. களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்குகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமாக்கல் நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதில் உள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் என்ற அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% அடக்கிய நார்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை மா வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்திற்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ப வேம்பின் பயன்கள். இம்மரமானது விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது. இதற்காக விதைகளை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத நாற்றுக்கள் நடுவதற்கு ஏற்றதாகும். இவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண் வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: முத்தழகு, என்ன உங்க வயல்ல பெரிய குழியா தோண்டி போட்டு வச்சிருக்க? ஏன், ஏதாவது கிணறு எடுக்க போறீங்களா என்ன?
1: வா மருதாணி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. புதுசா இறால் குட்டை அமைக்கலான்னு தான் இந்த குட்டைய தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் இறால் குட்டைய அமைச்சு அது மூலமா நாலு காசு எடுப்போன்னு நம்பிக்கையா இருக்கேன் புள்ள.
0: என்ன முத்தழகு, யோசனை எல்லாம் ஒரு மாற்றமா இருக்கு. எப்பவும் உங்க கழனில நெல்லதானே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இப்ப எதுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு?
1: அதுவா மருதாணி, தொடர்ந்து எங்க நிலத்துல விளைச்சல் கம்மியாக்கிட்டே வருது. நம்ம நிலம் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதால தண்ணியும் உப்பு தன்மையாகிட்டே வருது. பெரும்பாலும் தண்ணிய நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தவே முடியல. அதான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இறால் பண்ணைய அமைக்கலாம்னு இந்த வேலைய ஆரம்பிச்சிருக்கேன்.
0: ஓஹோ, இதுதான் விஷயமா?

0: இதுக்கு நிறைய காசு தேவைப்படுமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற முத்தழகு?
1: மருதாணி, இப்பெல்லாம் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அரசோட பல மானிய திட்டங்கள் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் தைரியமா இன்னைக்கு பல பேர் இது போல வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு வராங்க. அதனால இப்ப நாங்களும் இந்த வேலையை சிறப்பா தொடங்குவோன்னு நம்பிக்கை இருக்கு.
0: நீ சொல்றதும் சரிதான் பிள்ளை, ஆனா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுதானே இந்த முடிவை எடுத்தீங்க? ஏன் கேக்குறேன்னா, இது பத்தின தொழில்நுட்பமும் செயல்முறைகளும் உனக்கு நல்லா தெரியுமா?
1: எனக்கு ஆரம்பத்துல எதுவும் தெரியாம தான் இருந்துச்சு. அப்பதான் என் மச்சான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த பண்ணை அமைப்புல முன் அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்து விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம வேலையை ஆரம்பிப்போம்னு சொன்னாரு. எனக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. உடனே நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்க இறால் வளர்ப்பு செய்யற ஒருத்தரை சந்திச்சு விஷயத்த கேட்டோம். அவரும் எங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா எடுத்து சொன்னாரு. இப்போ அது எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு மருதாணி.
0: பரவாயில்லையே, நல்ல வேலைதான் செஞ்சிருக்கீங்க. விவசாயத்துக்கு தண்ணீர் எம்பிட்டு முக்கியமோ, அதே போல விவசாய வேலைகளுக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். அப்போதான் நாம எதிர்பார்க்கிற மகசூல் ரெட்டிப்பா கிடைக்கும்.
1: ஆமா மருதாணி, சரியா சொன்ன. இவ்வளவு ஆர்வமா இந்த விஷயத்தை கேக்குறியே, நீயும் பண்ண கூட்ட அமைச்சு இறால் வளர்ப்பு செய்யலாமே.
0: ஆமா முத்தழகு, உன்கிட்ட இது விஷயமா பேச ஆரம்பிச்ச பிறகு எனக்கும் இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு ஆர்வமா தான் இருக்கு. என்ன இது பத்தின விவரங்க தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன் முத்தழகு, நீயே அந்த விவரத்தை சொல்ல.
1: மருதாணி, அத பத்தி நான் எடுத்து சொல்றதை விட எனக்கு யாரு சொன்னாங்களோ அவங்களோட பதிவை என் கைபேசியில பதிஞ்சு வச்சிருக்க. அதை இப்போ வைக்கிறேன் கேளு புள்ள, அது உனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
0: சரி புள்ள, இப்பவே எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று இந்நிகழ்ச்சியில் ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: எங்கள் தகப்பனுடைய தொழில் வந்து விவசாயம் சார். விவசாயம் வந்து தொண்டு தொட்டு செய்யும்போது நான் வந்து 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறேன். படித்தவொடனே எனக்கு தொழில் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம். அப்பா கூட இறங்கி நான் தொழில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விவசாயமே நமக்கு கட்டுப்படி ஆகாத நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த தொழிலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எய்மில் வந்து மீன் வளர்க்கணும் அப்படின்ட்டு 1995 நான் மீன் வளர்ப்பதற்காக மீன்வளத்துறையை வந்து நாடினேன். நம்ம எப்படி வளர்க்கணும், என்ன மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துறையினர் சேரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, இந்த மாதிரி வளர்ந்து சொன்னோம். அதை தொட்டு நான் 1999 வந்து ஒரு குளம் அமைச்சு மீன் வளர்த்தேன். மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். விவசாயத்தை ஒட்டின மாதிரி இடத்துலையாது மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல, விவசாயத்தோட ஒரு 2 மடங்கு நமக்கு லாபமாக இருக்குது. 2 முறை வந்து மீன் வளர்த்தேன். அடுத்து வந்து அதில் நன்னீர் இறால்னு ஒன்று இருக்குது, கம்பி. அந்த இறால் போட்டால் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் வளத்துறை மூலம் எனக்கு வந்து ஒரு அறிவுறுத்தினாங்க. அதை தொடர்ந்து சில பயிற்சிகள் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. எம்பிடா மூலம் பயிற்சி, டிபார்ட்மெண்ட் மூலம் இந்த மாதவரம் யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஸ்கேம்பின்ற வெரைட்டியை வந்து வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதுலேருந்து நாங்கள் போது எங்களுக்கு நல்ல ஒரு மீனை விட கொஞ்சம் இன்கம் நிறைய ஒரு வருமானம் கிடைச்சது. இறால்ல அது வந்து என்னன்னா ஒரு டெக்னாலஜி, அது வந்து ஒரு நர்சரியில வந்து இன்னும் ஸ்டாக் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 60-40 நாள் அதில் இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு குரோயர் பெரிய பண்ணை குளத்தில் விட்டு அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து அந்த ஆரஸ்ட் வளவழிக்கணும். வளவழித்து ஃபீமேல் எல்லாம் வந்து எக் வந்துடும். அதெல்லாம் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி விடுத்துட்டு மேல் ஆல் மேல் கல்ச்சர் அப்படின்னு அதை மேல் மட்டும் அந்த பண்ணை ஸ்டாக் பண்ணி மந்த் நெக்ஸ்ட் 30 நாள் அடுத்த மாதத்துலேருந்து அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் சார். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய சைஸ் மட்டும் எடுத்துப்போம், சின்ன சைஸு குளத்தில் விட்டுரும். அது வந்து தீவனம் 2 டைம் போடுவோம். அப்போல்லாம் வந்து காலையில் மாலையில் அதில் ஒரு 500 மீன் குஞ்சியும் விடுவோம். அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக மீன் குஞ்சு அந்த ஒரு குளத்தில் ஒரு 500-600 கிட்ட விடுவோம். மாதம் மாதம் மந்த்லி பெரிய இறால ஹார்வெஸ்ட் பிடிச்சிப்போம், சின்னதை குளத்தில் விட்டுரும். நெக்ஸ்ட் மந்த் அது வளரும். நம்ம கவுண்ட் என்ன, நம்ம கவுண்ட் பிடிக்கிற ஹார்வெஸ்டேஜ் இருக்கிற இறா மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி ஒரு 6-7 மாதம் வந்து நமக்கு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடும். இது ஒரு இன்கம். அடுத்து 6 மாதத்துக்குள்ளே 1 கிலோ வந்துடும் அந்த மீன். அது வந்து ஒரு நமக்கு ஒரு கட்டன்கிட்ட வந்துடும். அது ஒரு லாபம். திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து பாண்டை கிளீன் பண்ணி அந்த மாதிரி வந்து நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதுக்கடுத்து வந்து வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு 2009 வந்து பண்ணாங்க. இது நமக்கு வந்து மீன்வளத்துறை மூலயம் இந்த காலேஜ் மூலயமா வந்து இந்த மாதிரி இருக்குது ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் அதை போய் பார்க்கவுடனே அங்கே வந்து நன்னீர்லையும் இந்த இறால் வெள்ளை இறால்

0: வளருது, வனாமின்ற ரகம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய ட்ரைனிங்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு. அதை பார்த்தோம் நானும் இன்னொரு நண்பர் ரெண்டு பேரும் வந்து 2010 வந்து அந்த இறால நல்ல தண்ணியில் நாங்கள் ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு அந்த இறால் குஞ்சு கொடுத்தாரு. அதை எடுத்தோன்னு நாங்கள் ரெண்டு குளத்தை ஸ்டாக் பண்ணோம். நல்ல நம்ம ஃப்ரெஷ் வாட்ரு,
1: சரிங்க,
0: அதில் நல்லா நாங்கள் வளர்ச்சி நல்லா இருந்தது, அது ஒரு இன்கம்மாக இருந்தது. அதுலேருந்து அந்த இறால வந்து நாங்கள் துண்டு தொட்டு நிறையா பண்ணிட்டோம். எங்களை பார்த்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபார்மரு எங்கள் ரெண்டு பேர் சிவஞானம்ன்ற நண்பரும் நானும் அதை ஃபஸ்ட்டு முதல் முறையாக 2010 பண்ணோம். அதுக்கப்புறம் பண்ண உடனே சக்ஸஸாக நல்லா வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது, ரேட்டும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கிடச்சிது. அந்த முன்னாடி வளர்த்த மீனை விடவும் நன்னீர் இறாலோடும் இந்த இறா வந்து நல்லா நமக்கு லாபகரமாக இருந்தது.
1: விலை அதிகங்களா?
0: விலை அதிகம், டென்சிட்டி அதிகம், கவுன் நமக்கு வந்து டன்னேஜ் கூட வரும். அது நம்ம மாதம் மாதம் ஒரு 200 கிலோ 250 கிலோ பிடிப்போம். இது 70 நாள்லயே நம்ம 4 டன் 3 டன் பிடிக்கிறோம் ஒரு ஏக்கர் குளத்துல. நல்ல இன்கம் நமக்கு வரும்.
1: வெள்ளையிறால்
0: வெள்ளையிறால் வந்து நல்ல
1: வருமானம் தரக்கூடிய தொழில்,
0: வருமானம் தரக்கூடிய தொழில். தொண்டு தொட்டு ஒரு நம்ம அதுல வந்து ஒரு இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த தொழிலை வந்து நம்ம உப்பு தண்ணிலயும் நம்ம செய்யணும், அதுல நல்லா வருது அப்படின்ற மாதிரி. இதுல கொஞ்சம் சில டைம்ல வந்து ஒரு ஒரு நேரத்துல நமக்கு இதுல கொஞ்சம் சில சில பிரச்சனைகளால வந்து கொஞ்சம் நோய்கள் அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிச்சது. இந்த ஓர் நீர்ல வந்து நல்லா வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு எங்களுக்கும் அந்த இடத்துலயும் இடம் இருந்தது. அதுல 2015-14 வந்து அந்த இடத்துல நாங்க குளம் எடுத்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்க. மீன்வளத்துறை மூலம் வந்து எங்களுக்கு சப்சிடி கொடுத்தாங்க குளம் எடுக்கிறது புதுசா.
1: அது என்ன, கடலை ஒட்டிய பகுதி?
0: கடலை ஒட்டிய பகுதி.
1: எந்த பகுதிங்க அது?
0: அது வந்து நம்ம புலிகேட் லேக் வருதுல சார், புலிகேட் கெனால் அதை ஒட்டின மாதிரி வரும் சார், எலாவூர் பகுதி கிட்ட வரும். அந்த இடத்துல நாங்க குளம் எடுத்ததுக்காக சப்சிடி கொடுத்தாங்க. எங்க மீன்வளத்துறை அதிகாரிகளும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து உதவிகள் எல்லாம் செஞ்சாங்க. அது மூலம் நாங்க வளர்த்து இது வரைக்கும் நல்ல வருமானத்தை புதுசா ஒரு ஸ்கீம் வந்து பண்ணிருக்காங்க சார். என்ன பயோஃபிளாக் சிஸ்டம் சொல்லிட்டு நர்சரி, ஒரு 25,000 ஸ்கொயர் மீட்டர் உள்ள இடத்துல பயோஃபிளாக் சிஸ்டம், அது சுத்தி வந்து விலை மேல மெஸ் எல்லாமே ப்ளோயர் ஏரேஷன் எல்லாம் கொடுத்து ஒரு ஹெக்டர்ல எடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை 10,000 ஸ்கொயர் மீட்டர்ல எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல 1,000 ஸ்கொயர் மீட்டர் எடுக்கணும் பயோஃபிளாக் சிஸ்டம்னு நம்ம மத்திய மாநில அரசு மானிய உதவியோட ஒரு திட்டம் இருக்குன்னு மீன்வளத்துறை அதிகாரிகள் நமக்கு சொன்னாங்க. அதை நாங்கள் சொல்ற அவங்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்க வந்து அந்த குளத்தை எடுத்து அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணி நாங்க அதுக்குண்டான எல்லாத்தையும் பண்ணி நாங்க சக்சஸா பண்ணோம். நாங்க
1: என்ன வித்தியாசங்க சாதாரண வளர்க்கறது?
0: சாதாரண வளர்க்கறது வந்து தீவனங்கள் அதிகம், செலவு எல்லாமே, கரண்ட் பில்லு செலவு எல்லாமே டோட்டல் அதிகம். ஒரு ஹெக்டர்ல வளர்க்கக்கூடியதே நம்ம ஒரு 10,000 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஹெக்டர்ல, அதுல வளர்க்கிட்டு 1,000 ஸ்கொயர் மீட்டர்ல அந்த டென்சிட்டி அந்த மெட்டீரியல் அவ்வளவு, அதை விட லாபத்தை நிறைய நம்ம இதுல எடுக்கிறோம்.
1: அது எப்படி சாத்தியமாகுதுங்க?
0: சாத்தியம் சார்.
1: அது என்னெல்லாம் செய்கிறீங்க?
0: அது வந்து எல்லாமே சுற்றி ஃபென்சிங்கு எல்லாமே ஏரேஷன் ப்ளோயரு எல்லாமே கொடுக்குறோம். ஃபீடுக்கு இன்டேக் வந்து அந்த பயோஃபிளாக் அதனுடைய ஃபீடு இன்டுவே வந்து நம்ம திருப்பி அது உணவாக சாப்பிடுது. அது ஃபீடு கம்மி எல்லாம் நமக்கு வந்து டென்சிட்டி அதிக, ஹை டென்சிட்டி வளர்க்குறதுனால மெட்டீரியல் அந்த ஒரு ஹெக்டரில் எடுக்கக்கூடிய மெட்டீரியலுடைய டன்னேஜ் நம்ம இதில் நமக்கு இன்கம் வருது, செலவுகள் கம்மி. இது ரொம்ப எங்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. அதுவும் இந்த நம்மளுடைய மீன் எடுத்துகிட்டு போய் ஷாப்பில் வச்சு விற்கிறதுக்கு ஷாப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க, ஷாப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு கடை. வெஹிக்கிள் நம்ம ஐஸ் பிளான்ட் பண்ணணும், ஐஸ் பிளான்ட் ஓனர் பண்ணணும், அதுக்கும் சப்சிடி இருக்கு. வெஹிக்கிள் வாங்கணும், மீன் எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் அதே பர்சன்டேஜில் மானியம் இருக்கு. நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம பண்ணையாளர் வந்து எல்லாருமே வந்து இதுல
1: முன் வந்தா நல்ல
0: நல்ல திட்டம் சார், யாருக்கும் தெரியாது. மெயினா வந்து என்ன, படித்த வேலையில்லா பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி திட்டங்கள்ல வந்து இறங்கி செஞ்சாக்கா உண்மை நல்ல பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும்,
1: வருமானம்
0: நல்லா இருக்கும், அவங்க வாழ்வாதாரம் நல்ல சிறப்பா,
1: லாபகரமான
0: தொழில்.

சரிங்க. இப்போ நீங்க சொல்றதை கேட்டு இப்போ ஒருத்தர் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும், அவங்க எப்படி அந்த குளம்லாம் அமைக்கணும்? இப்போ வந்து பல தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, அதை பயன்படுத்தி அவங்க ஆரம்பத்திலிருந்து என்னென்னலாம் இப்படி இப்படிலாம் செய்யணும்.

0: அது சொல்லுங்களேன், வழிமுறைகள் சொல்லுங்களேன்.
1: வழிமுறைகள் வந்து அதுக்கு வந்து ஒரு நம்ம தகுதியான இடத்த தேர்வு பண்ணணும். தேர்வு பண்ற இடம் வந்து லைசன்ஸ் கவர்மெண்டுடைய அத்தாரிட்டி உள்ள இடமா இருக்கணும். அது அந்த இடத்துல வந்து ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் உள்ள அந்த நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய இடத்துல.
0: இப்ப என்ன வளர்க்கறது?
1: இது இறால் வளர்க்க சார்.
0: இறால்
1: வளர்க்கறது வனாமி என்ற ஒரு இறால் வளர்க்கறது,
0: வெள்ளை இறால்,
1: வெள்ளை இறால் வளர்க்கறதுக்கு அந்த இடத்துல லைசன்ஸ் உள்ள இடத்துல நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர்ல ஒரு சதுரடியில ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல வந்து புலம் எடுத்து அதுக்குண்டான ஷீட்டு எல்லாமே வந்து அவங்க வழிமுறைகள் வந்து நம்ம மீன்வளத்துறை அதிகாரி மூலம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. கிரைக்கு அதாவது நம்ம 2 கிலோமீட்டர் சார், அதாவது புலிகேட் லேக் இந்த மாதிரி லேக் வருது இல்லை சார், அதுல வந்து 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கணும் சார். அந்த இடம் கோஸ்டல் அத்தாரிட்டி எல்லைக்குள்ள வரணும் சார்.
0: கடல் பகுதியில்,
1: கடல் பகுதியில்
0: இது வந்து உவர்நீர்ல,
1: உவர்நீர் உப்பு நீர், உவர்நீர்
0: அதுல
1: வளர்க்கறதுக்கு உண்டான திட்டங்கள் இது. நன்னீர்ல வளர்க்கறதும் இருக்கு, அது மீன் வளர்க்கறதுக்கு இருக்கு.
0: இப்ப இது உவர்நீர்ல எப்படி வளர்க்கணும், அவங்க என்னெல்லாம் செய்யணும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: உவர்நீர்ல வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம் சார். அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளவு என்ன இடம், என்ன 1000 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும். கரை போடணும், கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட், பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம், சுத்தி போட்டு ஃபுல்லா பண்ணும். சைடு பென்சிங், கிராப் பென்சிங், அடுத்து பேட் பென்சிங், அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும். ப்ளோயர், ஏரேஷன் கொடுக்கறதுக்கு ஏரோ டியூப், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணும். ஒரு ஷெட்டு, அது ஒரு 10x15 உள்ள ஷெட்டு ஒன்று கட்டணும் அளவுள்ள. ப்ளோயர் மோட்டர் எல்லாமே, ஜென்செட்டு எல்லாமே, அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தம் க்ளோஸ் பண்ணணும். அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம். எல்லா பென்சிங், பேட் பென்சிங், கிராப் பென்சிங் எல்லாமே போட்டு நம்ம ஸ்டாக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஜென்செட்டாரது பண்ணணும். இவ்வளவும் பண்ணி இறால் குஞ்சு விட்டுட்டோம். விட்டுட்டு பிறகு ஜென்செட்டு வந்து எப்பவுமே, அது ஏன்னா ஹைடென்சிட்டியில நம்ம நிறைய, அதாவது ஒரு ஹெக்டேர்ல விடக்கூடிய இறால் குஞ்சு நம்ம 1000 ஸ்கொயர் மீட்டர்ல விடுறோம், ஒரு 25 சென்ட்ல அப்படின் போது அந்த ஜென்ரேட்டர் வந்து எப்போ நம்ம தயார் நிலையில் இருக்கணும், கரண்ட்டை நம்பி பண்ண முடியாது.
0: சரிங்க,
1: அதுக்கு உண்டானத்தை நம்ம சப்சிடி வாங்கணும். வழிமுறைகள் வந்து அதிகாரிகள் வந்து நம்ம மீனவர்துறை அதிகாரி சொல்றாங்க, அந்த சப்சிடி வாங்கினா எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி பில்லு எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம எர்த் ஒர்க்கர்லேருந்து முதல் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் உள்ள பொருட்கள் வாங்குறதுலேருந்து மீ இறால் குஞ்சு வாங்குறது, தீவனம் எல்லாமே வாங்குறது, பில்லு அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடணும். எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நம்ம கல்ச்சர் போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து எப்போ சப்சிடி இது ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நம்ம 120 நாள் வளர்க்கக்கூடிய இறால் வந்து இதில் நமக்கு 90 நாளில் வளர்ந்துடும் சார்.
0: இதில் இந்த நீர் தரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நீரினுடைய அந்த தன்மை தரத்தெல்லாம் எப்படி அதை பராமரிக்கணுங்க?
1: நீருடைய சார் பிஹெச், வாட்டருடைய காராமில தன்மை,
0: பிஹெச் என்ன லெவலில் இருக்கணுங்க?
1: பிஹெச் மார்னிங்கில் வந்து 7.5 to 8 உள்ளே இருக்கணும், ஈவினிங் 8.5 பிலோ இருக்கணும், உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் கல்ச்சர். அல்கனிட்டின்றது வந்து நம்ம 180 to 280 வரைக்கும் இருக்கலாம் அல்கனிட்டி. கால்சியம் மெக்னீசியம் 1:3, மெக்னீசியம் 1:3 இருக்கணும் கால்சியம், அந்த ரேஷியோவில் இருக்கணும். ஹார்ட்னஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் சார்.
0: அதுக்கு அந்த கருவிகள்லாம் இருக்குது,
1: கருவிகள்லாம் எல்லாம் லேப் இது அந்த டெஸ்ட் கிட்டு எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் சார். அம்மோனியா, அல்கனிட்டி, எல்லா சல்னிட்டி மீட்டர்ஸ் எல்லாமே அந்த நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் சார். சின்னதாக நம்ம அந்த கல்ச்சரை நம்ம பண்ண முடியும். டெய்லி வாட்டர் செக்அப், 2 times பிஹெச், வீக்லி 2 times அம்மோனியா, அல்கனிட்டி இந்த மாதிரி செக் பண்ணிருக்கணும் சார்.
0: அது அந்த தன்மையை வந்து பராமரிக்கிறதுக்கு வேற மாறும்போது என்ன செய்வீங்க?
1: மாறும்போது அம்மோனியா அதிகமாகுது, அம்மோனியா வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகும். வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம் சார் வீக்லி ஒன்ஸ். 18 தரையும் வந்து ஹார்ட்னஸ் திக்னஸ் வரும், வாட்டர் கலரேஷன் எல்லாமே கொஞ்சம் வரும். எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம் சார், தண்ணியை பழைய தண்ணியை வெளியே எடுத்துட்டு புதிய தண்ணியை குளம் ஒன்று ரிசர்வாயர் பாண்ட் இருக்கும் அதில் வச்சுட்டு இருப்போம், அந்த தண்ணியை மாற்றுவோம். அப்படியே அம்மோனியா நமக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மெடிசன்ஸ் இருக்குது அம்மோனியாவுக்கு, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா ஒரு 1 or 2 days வந்து நமக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும்.
0: அந்த கழிவுகள்லாம் சேரும் இல்லை,
1: கழிவுகள்லாம் ஸ்லட்ஜ் மோட்டர் இருக்குது சார். அதை கழிவுந்தம் நம்ம ஃபார்முலாக எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் எக்ஸ்சேஞ்சு மாற்று கொடுத்து தண்ணி மாற்றினாவே ஓரளவுக்கு நமக்கு வாட்டர் குவாலிட்டி இருக்கும். நமக்கு அதிகமான ஸ்லட்ஜ் கழிவுகள் இருக்குன்னா ஸ்லட்ஜ் மோட்டர் ஒன்று இருக்குது, நாங்கள் அதை வச்சு ஆள் விட்டு நாங்கள் அந்த அது வழியாக ஸ்லட்ஜ் எடுத்துட்டோம்னா சுத்தமான ஏரியா அதை வந்து ஃபீட்ஸ் போடுறவோ ஏரியாவில் வந்து அந்த அம்மோனியா அல்க எதுவுமே இதுவாகாது சார், நைட்ரேட் எதுவுமே வராது.
0: நோய்கள்லாம் ஏதாவது தாக்கிறதுக்கு வாய்ப்புகள்,
1: நோய்கள் வந்து
0: நோய்கள் வரும், அது எப்படி நோய் வராமல் மேலாண்மை செய்யணுங்க?
1: வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் சார். மெயின் பறவைகள் வந்து நம்ம பேட் பென்சிங் போட்டு நம்ம இதில் வராது. ஒன்று மெயினாக வரக்கூடிய வந்து பறவைகள் வரும். அடுத்து எங்கேயாவது ஒரு நோய்கள் இருக்கும்போது வந்து அந்த பறவை அங்கே உட்காந்து நம்ம இடத்துல வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டாலோ இந்த மாதிரி ஒரு இது வந்தால் நமக்கு நோய் அட்டாக் ஆகும். அது மெயின் பேட் பென்சிங் போட்டுரும். சைடு ஏதாவது நண்டுகள் இந்த மாதிரி வர்றதுக்கு கிராப் பென்சிங் போட்டுரும். அந்த நோய் வரத்துக்கு நம்ம வாய்ப்பு இல்லை. டெய்லியும் வந்து வாட்டர் வந்து பேராமீட்டர்ஸ் கரெக்டாக நம்ம செக் பண்ணால் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சார். இந்த ஸ்கீமில் பயோஃப்ளாக்சஸில் நோய்க்கு வந்து வாய்ப்பு கம்மி.
0: அப்படியே ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டாலும்,
1: அறிகுறி தென்பட்டால் உடனடியாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு நம்ம மெடிசன்ஸ் இருக்கு.
0: என்ன மாதிரியான நோய்கள்லாம்?
1: என்ன மாதிரின்னா மெயின் வந்து ஒயிட் ஸ்பாட் சார். ஒயிட் ஸ்பாட் வந்து இப்போ இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக யாருக்கும் அந்த அளவுக்கு இதுவும் ஆகலை. இந்த திட்டத்துக்கு வந்து எதுவும் நம்ம பயோஃப்ளாக்ஸ் ஸ்கீமுக்கு வந்து எதுவும் வர்றதில்லை ஒயிட் ஸ்பாட்டு. இந்த வெள்ளை காய்ச்சல் நோயின்னு ஒன்று

0: அது எல்லா இடத்துக்கும் வருது. அது சில கிளைமேட் சூழ்நிலை. நம்ம இறால் குஞ்சு வாங்குறோம் பாருங்க, அவங்க குவாலிட்டியா நல்ல தரமா வந்து நம்ம கொடுக்கலனா அது வந்து நமக்கு வருது. இஹெச்பின்னு ஒன்று இருந்தது, இஹெச்பின்றது இப்ப கிடையாது, 2 வருஷம் முன்னாடி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடும். இப்ப வந்து வெள்ளை காய்ச்சல் நோய் ஒண்ணு,
1: அது வராம இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன,
0: அதுக்கு வராம இருக்கணும்ன்றது நம்ம பாண்டு வாட்டர் குவாலிட்டி, சாயில் கண்டிஷன், இதை பார்க்கணும். மெயின் சீடுனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும். விவசாயிகளை வாழ்வாதாரம் நல்லா பெருக்கணும் அப்படின்னா தரமான இறால் குஞ்சுகளை எங்களுக்கு கொடுக்கணும், தரமான தீவனங்கள் கொடுக்கணும், எங்களுக்கு கட்டுப்படியான விலை இருக்கணும்.
1: தரமான குஞ்சுகள்லாம் வந்து நீங்க எங்க கிடைக்கும், எங்க வாங்குவீங்க?
0: அங்கீகாரம் பெற்ற ஆச்சரிய குஞ்சு பொறிப்புகள் இருக்கு சார். அவங்க கிட்ட வந்து நாங்க எந்த இது நல்லா தரமான பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஒரு தேர்வு பண்றோம். சிலர் வந்து பணமே ஒரு லாப நோக்கா வந்து அவங்க தொழில் பணம் சம்பாரிச்சுன்னு போயிடணும்னு பண்றவங்க இருக்காங்க, குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணும் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்களையும் மீறி ஏதாவது ஒரு தவறு நடக்குது. அவங்க சில டைம் எல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு,
1: அதனால பார்த்து வாங்கணும்.
0: ஆமா, அந்த இடத்த வந்து நம்ம தேர்வு பண்ணி மெயின் சீடு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அவங்க கிட்ட நம்ம பழகி நல்ல குஞ்சு கொடுங்க, ஒரு பைசா கூட 2 பைசா கூட அனுப்புறாங்கன்ற மாதிரி நம்ம கேட்டு ஆய்வு பண்ணி குஞ்சு வாங்குறது தான் மெயின்.
1: இப்போ அந்த இறாலுக்கான ஃபீடு, அதாவது உணவு, அதெல்லாம் என்ன மாதிரியான உணவு போட வேண்டியது?
0: உணவுன்றது நிறைய கம்பெனி பிராண்டட் இருக்குது சார். குறிப்பாக வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு தேவைக்கு இடத்துக்கேற்ற மாதிரி தேர்வு பண்ணி போடுறாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு பிராண்டு. நம்ம இறால் குஞ்சு விட்டோன்னே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தீவனம்.
1: தீவனம்லாம் எப்போ என்னென்ன நேரத்தில் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை போடுது?
0: தீவனம் வந்து ஃபஸ்ட்டு இறால் குஞ்சு விட்ட 1 வாரம் வரைக்கும் மார்னிங் 1 டைம், ஈவினிங் 1 டைம், நெக்ஸ்ட் வீக்கு 3 டைம். அதை 1 லட்சம் இறால் விட்டால் ஒரு வேலைக்கு 1 லட்சத்துக்கு 1 கிலோ அப்படின்ற ரேஷியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டெய்லி 100 கிராம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதிகப்படுத்துவோம். நெக்ஸ்ட் வீக்கில் 200 ஆகும் 1 லட்சத்துக்கு அப்படின்ற மாதிரி ரேஷியோ போயிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 1 வீக் வரைக்கும் 1 நம்பர் ஃபீடு, அடுத்த வாரத்துலேருந்து ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி தான் 2 ஃபீடு நம்பர் 2 அதை ஆரம்பிச்சிடும். 3 டைம் ஆகும். அப்படியே ஒரு 10-15 நாள், 20 நாள் ஆச்சுன்னா 4 டைம், 15 நாளுக்குள்ளே 4 டைம் ஆகிடும் ஃபீடு ஆகிட்டு. அதுக்கப்புறம் செக் ட்ரே ஃபாலோ பண்ணுவோம் சார். செக் ட்ரேல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோவுக்கு 2 கிராம் அந்த மாதிரி போட்டு ட்ரே விடுவோம். அது என்ன சீடு நமக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு 1 வாரம் சும்மா ஒரு பழக்கப்படுத்தும். அதை நம்ம குளத்தில் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன புதுசாக வந்து குட்டிகளை வந்து பழக்கப்படுது. ஒரு 25 டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம செக் ட்ரே ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 கிராம் நம்ம பாடி வெயிட் என்ன இருக்குது, 2 கிராம் வந்துருச்சிங்களா, 30 நாளில் ஒரு 2 கிராம் 1 கேஜிக்கு அப்படின்ற மாதிரி ட்ரேயில் ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ போட்டு வச்சுங்க. அது 2 10 கிராம் ட்ரேயில் போட்டு நம்ம ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ரேஷியோ போதும். சீக்கிரம் முன்னாடி ஒரு 40 மினிட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா சீடு ஒன்று ஃபீடு கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி போடலாம். அதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், அந்த ட்ரே மானிட் பண்ணிக்கணும் சார்.
1: நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது 90 நாட்கள் ஆகும்.
0: 90 நாட்கள் சார், நல்ல வளர்ச்சியாக வரணும். ஒரு கவுண்டு நம்ம எடுக்கணும்னா 90 நாள், 100 நாள் சார்.
1: இப்போ ஒரு இறாலினுடைய அந்த எடை எவ்வளோ இருக்கும்?
0: 20 கிராம் அந்த மாதிரி வருது சார். 20 கிராம், அதாவது எல்லா நேரத்தில் எல்லா இறாலும் வளர்ந்துடலை சார். நமக்கு அந்த இறால் குஞ்சினுடைய தரம் நல்லா இருந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணோம், நோய் இல்லாமல் இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் இல்லாமல் இருந்தால் ஒரு 100 நாளில் 25 கிராம் வரும் சார், ஒரு 40 கவுண்டு அப்படின்னு.
1: விற்பனைலாம் எப்படிங்க?
0: விற்பனை வந்து இங்கே நம்ம லோக்கலில் ஒருத்தர் வாங்கி பண்ணுறாரு, டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிங்க இருக்குது சார், தூத்துக்குடி அந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்களுக்கு கால் பண்ணால் நம்ம இடத்துக்கு வண்டி எடுத்துடும், நம்ம வளவழிச்சு எல்லாரும் அவங்க ஐஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பேமெண்ட்டு ஒரு 1 வீக்கு 10 டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க.
2: இதுவரை ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: என்ன மருதாணி, இவங்க சொன்ன குறிப்புகளை சரியா எழுதிக்கிட்டியா?
4: எல்லா தகவலையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன், அதோட எல்லாத்தையும் எழுதியும் வச்சுக்கிட்டேன். இது போதும் எங்க வாழ்க்கைய வளமா மாத்திட.
3: நிச்சயமா மருதாணி, நேரம் காலத்துக்கு எம்பிட்ட மதிப்பு இருக்கோ அது போலதான் நாம தொடங்குற எந்த ஒரு வேலைக்கும் இது போன்ற விவரங்கள் அடிப்படையா இருக்கும்.
4: நிச்சயமா முத்தழகு, இப்பவே இந்த குறிப்பை என் வீட்டுல உள்ள அத்தனை பேருக்கும் போய் சொல்ல போறேன்.
3: ஆமா மருதாணி, அப்பதான் அவங்களுக்கும் இதோட முக்கியத்துவம் பத்தி தெரியும், உனக்கு ஒத்தாசையா அவங்களும் கூட இருப்பாங்க.
4: சரி முத்தழகு, அப்ப நான் புறப்படுறேன், நாளைக்கு சந்திக்கு போலான்னு இருக்கேன், நீயும் வாரியா?
3: கண்டிப்பா மருதாணி, எனக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு, நானும் வாரேன்.
4: சரி புள்ள, நாளைக்கு பாப்போம்.
5: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
6: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன்.

சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி. நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில், உங்களுக்கு தெரியும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்குது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்குது. இப்படி வந்து அது போயிட்டு இருக்கும். அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: சோளத்தில் பூச்சி மேலாண்மை குறித்த தகவல்கள். சோளம் முக்கியமான உணவு மற்றும் தீவன பயிராகும். இப்பயிர் மிக குறைந்த இடுபொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய பயிராகும். பெரும்பாலும் பசும் தீவனமாகவும் தானியம் அல்லது விதை பயிராகவும் உற்பத்தி செய்யப்படுகிறது. சோளப்பயிரில் கதிர் நாவாய் பூச்சி மற்றும் சோளக்கதிர் ஈக்களின் சேதம் அதிக அளவில் காணப்படும். இவற்றின் சேதம் மற்றும் மேலாண்மை முறைகளை பற்றி பார்ப்போம். சோளம், கம்பு, மக்காச்சோளம், தினை கரும்பு மற்றும் களைப்பொருட்களை கதிர் நாவாய் பூச்சி தாக்கி சேதப்படுத்துகின்றது. பால் நிலையில் உள்ள தானியங்களின் சாற்றை இளம் மற்றும் முதிர்ந்த பூச்சிகள் உறிஞ்சும். தாக்குதலுக்குள்ளான பால் பருவ தானியங்கள் சுருங்கி முழுமை பெறாத தானியங்களாக மாறும். மேலும் அவை கருமை நிறமடையும். தானியங்கள் ஓட்டைகளுடனும் தரம் குறைந்தும் காணப்படும். முதிர்ந்த ஆண் பூச்சி பச்சை நிறமாகவும் பெண் பூச்சி பச்சை நிறத்துடன் கூடிய காவி நிற பட்டைகளுடனும் காணப்படும். பூக்களுக்கு நடுவே நீள வடிவில் முட்டைகளை இட்டு அடை காக்கும். இளம்பூச்சிகள் வளர்ச்சியடையும் காலம் 5 முதல் 11 நாட்களாகும். முதிர்ந்த ஆண் பூச்சிகள் 8 முதல் 17 நாட்களும் பெண் பூச்சிகள் 12 முதல் 21 நாட்களும் வாழும். பெண் பூச்சி அதன் வாழ்நாளில் 57 முதல் 267 முட்டைகள் வரை இடும். சோளக்கதிர் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையாத போது இப்பூச்சி குறைந்தபட்சம் 2 தலைமுறைகளையும் உருவாக்கிவிடும். இதனால் பாதிப்பு தீவிரமடையும். ஜனவரி மாதத்தில் பயிரிடப்படும் சோளத்தில் எந்த பாதிப்பும் தென்படாது. பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பயிரிடப்படும் பயிரில் சிறிதளவு பாதிப்பு காணப்படும். முதன்மை பயிரை விட மருதாம்பு பயிரில் அதிக எண்ணிக்கையில் பூச்சிகள் காணப்படும். சோளப்பயிரின் 4 நிலைகளில், அதாவது பூ பூக்கும் நிலை, பால் நிலை, மாவு நிலை மற்றும் முதிர்ச்சி அடையும் நிலைகளில் பால் நிலை மற்றும் மாவு நிலைகளில் அதிக அளவிலான பூச்சிகள் காணப்படும். சோளக்கதிர் ஈ பற்றி தெரிந்து கொள்வோம். சோளம், கம்பு மற்றும் புல் வகைகளை இப்பூச்சி தாக்கும். இதன் புழு நன்கு வளர்ந்த விதைகளை உணவாக உட்கொண்டு கதிரின் விதை காம்புகளுக்கு உள்ளே சென்று கூட்டுப்புழுவாக மாறும். பாதிக்கப்பட்ட விதைகள் முழுமை பெறாமல் துளைகளுடன் காணப்படும். வெள்ளை நிற கூட்டுப்புழு உரைகள் துளைகளுக்கு வெளியே காணப்படும். மிதமான பாதிப்பின் போது குறைந்த எண்ணிக்கையில் விதைகள் முழுமையாக வளர்ச்சி பெற்று காணப்படும். அதிகமான பாதிப்பின் போது முழு கதிரும் பதராகிவிடும். இந்த பூச்சி கொசு போன்றும் ஆரஞ்சு நிற வயிற்றுடனும் 1.5 முதல் 2 மில்லிமீட்டர் நீளத்தில் இறக்கையுடனும் நீண்ட உணர் கொம்புடனும் காணப்படும். பெண் பூச்சி ஒருமுறை 100 முட்டைகளை இடும். முட்டைகளை பூக்குறுத்து விரிவடையும் போது இடும். இதனால் முட்டையிலிருந்து வெளிவரும் புழு மிருதுவான வளரும் விதை கருவினை உட்கொள்ளும். பூக்கள் உருவான 4 நாட்களுக்குள் 90% முட்டைகள் இடப்பட்டுவிடும். முட்டையிலிருந்து இளம் புழுக்கள் 2 முதல் 3 நாட்களுக்குள் வெளிவரும். புழுப்பருவம் 8 முதல் 10 நாட்கள் ஆகும். இளம் புழுக்கள் நிறமற்றதாகவும் பின்னர் வளர்ந்த புழுக்கள் அடர்ந்த ஆரஞ்சு நிறத்துடனும் காணப்படும். புழுக்கள் 2.5 மில்லிமீட்டர் நீளத்தில் உருளை வடிவத்துடன் இருக்கும். 10 நாட்களுக்கு பிறகு தானிய உரையின் கீழ் கூட்டுப்புழு

புழுவாக மாறும். கூட்டுப்புழு காலம் 3 நாட்களாகும். பூச்சி வெளிவந்த பின்னர் வெளிநிற புழு உரை பூக்குருத்தின் முனையில் ஒட்டி கொண்டிருக்கும். பெண் பூச்சி 1 நாளும் ஆண் பூச்சி சில மணி நேரமும் உயிருடன் இருக்கும். இப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி வானிலையை பொறுத்து 2 முதல் 4 வாரங்களாக இருக்கும். புழுவின் வாழ்க்கை சுழற்சி காலம் குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் குறைவாக இருக்கும். இதனால் ஒரு பயிரின் பூச்சிகள் அதிக தலைமுறைகளை உருவாக்கும். உச்சகட்ட பாதிப்பு ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஏற்படும். பூச்சியின்

0: பூச்சிகள் அதிக தலைமுறைகளை உருவாக்கும். உச்சக்கட்ட பாதிப்பு ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஏற்படும். பூச்சியின் வளர்ச்சி பருவம் ஆண்டு முழுவதும் நடைபெறும். அடுத்தடுத்த பயிர்களில் இப்பூச்சியின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகத்தை பயிரிட வேண்டாம். வயலின் உள் மற்றும் வெளியில் உள்ள களைப்பொருட்களை நீக்க வேண்டும். சோளக்கதிர் ஈ சோளப்பயிருக்கு செல்வதற்கு முன் புற்களில் ஒன்று அல்லது இரண்டு தலைமுறைகள் பெருக்கமடையும். சோளத்தை ஒரே வயலில் தொடர்ச்சியாக பயிரிடுதலை தவிர்த்து மாற்று பயிராக பயறு வகை பயிர்கள் மற்றும் நிலக்கடலையை பயிரிடலாம். ஊடு பயிராக பருப்பு வகைகளை பயிரிடலாம். வயலில் தேங்கியுள்ள சோளக் கழிவுகளை எருக்குழையில் புதைப்பதன் மூலம் பூச்சிகளின் எஞ்சிய பருவங்கள் புதிய பயிருக்கு செல்லாமல் தடுக்கலாம். ஒரு பருவத்தில் ஒரே நேரத்தில் சோளத்தை விதைக்க வேண்டும். இதனால் தொடர்ச்சியாக சோளக்கதிர் ஈ மற்றும் கதிர்நாவாய் பூச்சி பெருக்கம் அடைவது தவிர்க்கப்படும். நடு இரவு வரை விளக்கு பொறிகளை ஒளிரவிட வேண்டும். இதனால் பூச்சிகள் கவரப்பட்டு பொறிகளில் இருந்து சேகரித்து அழிக்க முடியும். இயற்கை எதிரிகளான புழு ஒட்டுண்ணிகள், புழு மற்றும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகள், இறை விழுங்குகள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். பொருளாதார சேத நிலையை பொறுத்து பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். டைமீத்தோயேட் 30 EC 500 மில்லி ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: ഇനി തമിഴിൽ സേതികൾ തുടരും.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள

0: அவர் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
4: நேரம் 8:32. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ரோமியா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். மிஸ்டர் ரோமியா திரைப்படத்தில் ஆண்டோ சந்திரன் ஸ்ரீனிவாஸ் பாடி உள்ளப்பா.

0: stunning 4-0 victory against Lebanon in the final Group B fixture at Suzhou in China today. For India, Preetika Burman in the 7th and 85th, Alva Devi Senjum in 36th and Joya in 72nd minute scored goals. Reaching the semi-final of this tournament would guarantee India's spot in the 2026 FIFA Under-17 Women's World Cup. And in IPL cricket, Delhi Capitals have set a target of 143 runs for Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi. Put into bat, Delhi Capitals scored 142 runs, losing 8 wickets in the stipulated 20 overs. Earlier, Kolkata Knight Riders won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. Suvendu Adhikari to be the first BJP Chief Minister of West Bengal, swearing in tomorrow morning at Kolkata's Brigade Parade Ground. TVK Chief C. Joseph Vijay gets support from Congress, VCK, IUML and left parties to take oath as Tamil Nadu Chief Minister tomorrow. Supreme Court expresses concern over rising drug menace in Punjab, calls for fundamental shift in state's policy and nab major traffickers. India and Singapore agree to enhance information sharing in countering terrorism. And in archery, Simranjeet Kaur advances to semi-final of the women's recurve event at World Cup Stage 2 in Shanghai. For details of these stories and more, log on to our website, newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தித் தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்லும் விதமாக சென்னை ஆகாஷ்வாணியின் செய்திப் பிரிவு தயாரித்து வழங்கும் செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தரமான மற்றும் பொதுவான மருந்துகளை அனைவருக்கும் மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நோக்கத்துடன் ரசாயன உரங்கள் அமைச்சகத்தின் மருந்துகள் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தக திட்டம் குறித்து இன்று நாம் விவாதிக்க உள்ளோம். நிகழ்ச்சிக்கு இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் பணியகத்தின் உதவி மேலாளர் திரு நாராயண ஐத்தம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமருடைய மக்கள் மருந்தகம் பற்றி எளிமையாக சொல்ல முடியுமா? இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய முக்கிய நோக்கம்
4: என்ன சார்? ஜன் ஔஷதி ஸ்கீம் 2008 மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். த மெயின் பர்பஸ் இல்லைன்னா தரமான மருந்துகள் குறைவான விலை. இந்த மெயின் ரீசன்ல மத்திய அரசால் இந்த ஜன் ஔஷதி ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி தமிழ்நாடுல ரன் ஆயிடுச்சு. டில் நவ் ஆல்மோஸ்ட் 1600+ ஸ்டோர்ஸ் ஆர் கண்டினியூ ஓபனிங் இன் தமிழ்நாடு.
3: இப்போ இந்த மருந்துகள் குறைவான விலையில கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த மருந்துகளுடைய தரத்துல மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மருந்துகளுடைய தரம் அப்படிங்கறது எப்படி உறுதி செய்யப்படுது சார்?
4: இது மத்திய அரசியா திட்டம், இதுல எந்த காம்ப்ரமைஸே இல்லாம எங்களுடைய மருந்துகள் என்ஏபிஎல் அக்ரிடேஸ் லேப் டெஸ்ட் பண்ணி வரும். அந்த மெடிசன்ஸ்ல ஸ்ட்ரிப்ஸ்ல மென்ஷன் பண்ணும் நார்மல் ஜிஎம்பி. இந்த மருந்தகம்ல WHO ஜிஎம்பி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜிஎம்பி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி வரும். ஸோ குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லை. டெண்டர் பேஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ் அந்த மருந்தகம் சென்ட்ரல் வேர்ஹவுஸ்ல கொடுத்துன டைம்ல எல்லாமே குவாலிட்டி டபுள் செக் பண்ணும் மேம். ஃபர்ஸ்ட்ல மேனுஃபேக்சரிங் சைட்ல ஒன் டைம் குவாலிட்டி செக் பண்ணும் லோக்கல் ஸ்டேட் லெவல்ல. செகண்ட் லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ஏபிஎல் அக்ரிடேட்டட் லேப்ஸ்ல பண்ணி அது ஓகேனா அது மக்களுக்கு வரும், இல்லனா அக்கடே கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் மேனுஃபேக்சரிங். ஸோ டபுள் குவாலிட்டி செக்ல இந்த மருந்தகம் மக்களுக்கு வரும். ஸோ குவாலிட்டி வைஸ்ல காம்ப்ரமைஸே இல்லாம தட் இஸ் த கேரண்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்.
3: சார், மத்திய அரசினுடைய மருத்துவ திட்டங்கள் பல இருக்கு அப்படிங்கும் போது குறிப்பா ஜன் ஔஷதி அப்படின்ற திட்டத்துக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பா இந்திய மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் பணியகத்தின் கீழே இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க?
4: பேசிக்கலி கெமிக்கல் காம்போனன்ட் கேட்டகரியில வரும். ஸோ இந்த கெமிக்கல் கேட்டகரினா எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே பார்த்துரும். இந்த மினிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஒன் காம்போனன்ட் ஓபன் பண்ணி தட் இஸ் ஆன் ஆர்கனைசேஷன் கால் PMBA, பார்மசூட்டிக்கல் மெடிக்கல் டிவைசஸ் பியூரோ ஆஃப் இந்தியா.

0: அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்த எல்லாமே ஜன் ஔஷதி ஸ்கீம் எல்லாமே அந்த ஆர்கனைசேஷன் லோ வரும். இந்த ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணும் எல்லாமே எல்லா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே இந்த பிஎம்பிஐ ஹேண்ட் ஓவர்ல வரும். அண்ட் இந்த ஸ்கீம்க்கு மத்திய அரசல் முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ஜென்ரிக் மெடிக்கேஷன்ஸ்ல இந்த மருந்தகம்ல எல்லாமே இந்தியன் பீப்புள் ஹேஸ் கெட் அஃபோர்டபுள் மெடிசன். அந்த மாதிரி இந்த ஸ்கீம் எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆகும். ஆல்மோஸ்ட் 2008 ஓபன் பண்ணி அந்த டைம்ல இந்த ஸ்கீம்ல ஜஸ்ட் 50 ஸ்டோர்ஸ் இருக்கா மேம். டுடே ஆல்மோஸ்ட் 19,600 ஸ்டோர்ஸ் கி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வி கேன் கெட் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவன் டு திஸ் ப்ராஜெக்ட். அவர் ஹானரபுள் பிரைம் மினிஸ்டர் சார் ஆல்வேஸ் ட்ராக் ஹவு மெனி ஸ்டோர்ஸ் ஆர் ஓப்பனிங் மந்த்லி வைஸ் இயர் வைஸ் பிகாஸ் திஸ் தரமான மருந்தகம் சுட் ரீச் தி அஃபோர்டபுள் டு தி பூர் பீப்புள். தட் இஸ் த மெயின் ரீசன்.
1: சார், தரத்துல எந்த விதமான சமரசமும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மருந்துகளோட விலை கட்டுப்பாடு அப்படின்றது எப்படி சார் சாத்தியமாகுது?
0: இந்த ஸ்கீம்ல பிராண்டட் கம்பேர் பண்ணுனா, பிராண்டட்ஸ்ல ஃபார்மா கம்பெனிஸ்ல பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து மார்க்கெட்டிங்ல நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கா, சப் டிஸ்ட்ரிபியூட்டரு ரீட்டைலுக்கு வரும், அந்த பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸ் வரும். மத்திய அரசியல் இது பிசினஸ் கிடையாது மேம், இது ஸ்கீம் தான். இது எல்லாமே மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுது ஸ்கீம் இது. ஸோ இந்த ஸ்கீம்ல டைரக்ட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் டெண்டர் பண்ணி டைரக்ட் மெடிசன் பல்க்ல மேனுஃபேக்சர் பண்ணி வரும் மேம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வரும் அந்த மெடிசனு டைரக்ட்லி மக்களுக்கு கொடுத்தோம் மேம். இந்த மெடிசன் கம்மி ரேட்ல வரும், குவாலிட்டிலோ காம்ப்ரமைஸ் இல்ல, WHO GMP சர்டிஃபைடு NABL லேப்ஸ் செக் பண்ணி மக்களுக்கு வரும்.
1: சார், இப்ப பொதுவா இருக்கிற அனைத்து பிரதமர் மக்கள் மருந்தகங்கள்லயும் அத்தியாவசிய தேவைக்கான எல்லா மருந்துகளும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கறது எப்படி செய்யப்படுது? டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அவசியமா?
0: இந்த டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஆஸ் பர் IMA இந்தியன் மெடிக்கல்ல எல்லாமே டாக்டர் ஜென்ரிக் நேம் மட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணும் மேம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். பட் ஆஸ் பர் IMA ரூல்ஸ் டாக்டர் ஜென்ரிக் நேம் மட்டும் வரும். ஸோ ஜன் ஔஷதி மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும் மேம். பட் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பிராண்ட் நேம்ல வரும். பட் இந்த ஜன் ஔஷதி ஷாப் ஓனர் அந்த ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரிக் நேம் மட்டும் கொடுத்துரு காம்போசிஷன் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் Dolo 650 இருக்கா, அந்த Dolo 650 ஜென்ரிக் நேம் பாராசிட்டமால் 650 mg. இந்த ஜன் ஔஷதியில பாராசிட்டமால் 650 மென்ஷன் பண்ணி இருக்கா ஸ்ட்ரிப்ல. Dolo 650 ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ அந்த மெடிசன் மட்டும் கஸ்டமருக்கு கொடுத்து. இந்த மாதிரி ஜென்ரிக் நேம் வந்துச்சுன்னா ஓகே, இல்லனா சேம் பிராண்ட்ல என்ன காம்போசிஷன் இருக்கா அந்த மருந்தகம் அந்த கஸ்டமருக்கு கொடுத்து. அண்ட் சேம் குவாலிட்டி மேம், நோ டிஃபரன்ஸ். பிராண்டட் அண்ட் ஜென்ரிக் போத் ஆர் சேம். தெரபட்டிக் யூசஸ் ஆல்சோ சேம். ஆல்மோஸ்ட் 2,500+ மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவைலபிள் மேம் இந்த ஜன் ஔஷதியில. ஆல் கேட்டகரிஸ் ஆர் கவர்டு மேம். ஸோ டோன்ட் வரி, வாட் எவர் மெடிக்கேஷன்ஸ் மருந்தகம்ல இருக்கா மேம்.
1: இப்போ மக்களுக்கு இந்த மருந்தகங்கள் எங்கெங்க அமைஞ்சிருக்கு, அதை எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்?
0: இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல பிளே ஸ்டோருக்கு போதும், அந்த பிளே ஸ்டோர்ல ஜன் ஔஷதி சுகம் டைப் பண்ணும் ஆப் வரும் மேம். அந்த ஆப் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணுனா அந்த ஆப் எக்ஸாக்ட்லி நியர் பை ஸ்டோர் எங்க இருக்கா, அந்த ஸ்டோர் எல்லாமே லொகேஷன் தான் வரும், எந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கா எல்லாமே டீடைல்ஸ் அந்த ஆப்ல இருக்கா மேம்.
1: சார், குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இந்த மருந்தகம் எப்படி உதவியா இருக்கு, அது மட்டும் இல்லாம எவ்வளவு செலவை அவங்கனால சேமிக்க முடியும், இதுக்கு பொதுவான உதாரணம் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா?
0: ஃபேமிலியில அட்லீஸ்ட் 1 பர்சன்க்கு டெய்லி ரெகுலர் மெடிசன் வேணும் மேம். இது எல்லாமே ஃபேமிலிஸ்ல இருக்கா. அந்த மெடிசன்ஸ்லோ 2 கேட்டகரிஸ் இருக்கா மேம். 1 இஸ் குரோனிக் மெடிசன்ஸ், 2 இஸ் அக்யூட் மெடிசன்ஸ். குரோனிக் மெடிசன்ஸ்ல எல்லாமே டெய்லி வைஸ்ல யூஸ் பண்ணணும், லைக் டயாபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா. இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுனா டில் எண்ட் டெய்லி யூஸ் பண்ணணும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லோ இருக்காது, சுகர் பேஷண்ட் இருக்கா எல்லாமே. சுகர் ஒன்ஸ் கம்ஸ்னா மேம் இட் வில் ஸ்டில் தேர். ஸோ எல்லாமே மெடிசன்ஸ் ஜன் ஔஷதியில் கம்மியில் வரும் கம்பேர்ட்.

0: டு பிராண்டட் ஆல்மோஸ்ட் 50-80% டிஃபரன்ஸ் வரும் மேம் காஸ்ட்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்லாம் மெடிசன் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுனா காஸ்ட் வரும் மேம் மந்த்லி அட்லீஸ்ட் 15-20,000 மினிமம் காஸ்ட் ஃபார் பேஷண்ட்லாம். எனி மெடிகேஷன்ஸ் இருக்கா மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ல யூஸ் பண்ணும் ஜெஃப்டனிபி இருக்கா மெடிகேஷன், எஃபெட்டனிபி இருக்கா? இந்த மெடிசேஷன்ஸ் மார்க்கெட்ல ஒன் ஸ்டிப் ஆல்மோஸ்ட் 2,000 ரூபீஸ் வரும் மேம். பட் சேம் மருந்தகம் தான் ஜன் ஔஷதியிலோ 200-300 ரூபீஸ்க்கு வரும் மேம். இந்த டிஃபரன்ஸ் இருக்கா? சோ எல்லாமே மக்களுக்கு மருந்தகம் காஸ்ட்ல மந்த்லி அட்லீஸ்ட் 50-80% சேவ் பண்ணி அந்த மணி they can use it for some other. Every month customers ellame, for example retired persons irukama pension varum monthly atho 4,000-5,000 enda pension irukana anda pension ellame medicines ki podu. So jan aushadhi vandichina anda pension la at least 50% save panni anda save pannina amount ta or any other expenses iruka அந்த எக்ஸ்பென்சஸ் மெனி கஸ்டமர்ஸ் தே ஆர் கிவிங் குட் ஃபீட்பேக் தே ஆர் பிரைசிங் திஸ் ஜன் ஔஷதி பிகாஸ் ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன். எல்லாமே மெடிசன்ஸ் ஜன் ஔஷதியிலும் இருக்கா மேம்? ஆல் டைப் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் ஆர் அவைலபிள். நியூ ப்ராடக்ட் வரும் மார்க்கெட்லோ இம்மிடியட்லி ஜன் ஔஷதி ப்ரொக்யூர்மெண்ட் டீம்ல அந்த ப்ரொடக்ட் எந்த மேனுஃபேக்சரிங்லோ வரும் எல்லாமே என்கொயர் பண்ணி அந்த ப்ரொடக்ட் இம்மிடியட்லி ஜன் ஔஷதியிலோ அவைலபிள் பண்ணணும்
1: சார். முதல்ல மக்களுக்கு இந்த மருந்துகள் மீதான நம்பகத்தன்மை குறைவா இருந்த பட்சத்துல அந்த கண்ணோட்டத்தை எப்படி மாத்தினீங்க? மக்கள் இப்போ எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க? இதை உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க சார்.
0: மேம் இந்த மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்தேகம் வரும் எந்த ரீசன் தானா மேம்? அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் தான் மெயின் ரீசன். காஸ்ட் டிஃபரன்ஸ் அந்த பிராண்டட்ல நிறைய பிராண்ட்ஸ்ல காஸ்ட் அதிகமா இருக்கா, ஜன் ஔஷதியில காஸ்ட் கம்மி இருக்கா? இந்த ரீசன்ல மக்களுக்கு யோசனில் இருக்கா இது WHO GMP சர்டிஃபைடு மெடிசன்ஸ், NABL அக்ரிடேட்டட் டெஸ்டட் மெடிசன்ஸ், இந்த மெடிசன்ஸ் குவாலிட்டியிலோ காம்ப்ரமைஸே இல்லை அந்த மாதிரி யோசனை பண்ணி அந்த மக்களுக்கு ஜன் ஔஷதிக்கு போய் மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துச்சுன்னா நார்மலி பேக்ரவுண்டில் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அதரைஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, ட்ரக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே அப்ரூவல் பண்ணினா அந்த மெடிசன் ஸ்டோருக்கு வரும். ஸோ அந்த மெடிசன் சாப்பிடுனா நத்திங் வில் ஹேப்பன். நிறைய மெடிசன்ஸ் இருக்கா மேம்? எல்லாமே டயாபெட்டிக் இருக்கா, ஹைப்பர் டென்ஷனில் இருக்கா, கேன்சர்ல இருக்கா, ஆல்மோஸ்ட் 2,500 ப்ரொடக்ட்ஸ் இருக்கா மேம்? மெடிசன் மட்டுமே இல்லை மேம், வி ஹாவ் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் ஆல்சோ, ஆல்மோஸ்ட் 260+ சர்ஜிக்கல் ஐட்டம். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இல்லைனா மேம் பிபி மிஷின்ஸ் இருக்கா, அண்ட் டயாபெட்டிக் டெஸ்ட் பண்ணும் இன்ஸ்டன்ட் டெஸ்ட் கிட் இருக்கா, ஜென் ஔஷதி ஆக்ஸோ பயோடிரிகிரேடபிள் நாப்கின்ஸ். இந்த ப்ரொடக்ட் நிறைய சேல்ஸ் இருக்கா மேம் ஜன் ஔஷதி? பிகாஸ் 10 pack 10 rupees மேம். ஈச் சானிட்டரி நாப்கின்ஸ் கம்ஸ் ஃபார் ஓன்லி 1 rupee, அண்ட் திஸ் ப்ரொடக்ட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் மூவிங் ப்ரொடக்ட்ஸ் இன் ஜன் ஔஷதி. வை? பிகாஸ் மேம் இஃப் யூ கோ நார்மல் பிராண்ட்ஸ்னா மேம் அந்த பிராண்ட்ஸ்ல நார்மல் நாப்கின் ஆக்ஸோபயோடிகிரேடபிள் நாப்கின்ல காஸ்ட் வரும், வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் மேனுஃபேக்சர் பர்ச்சேசிங் அட் 22-23 rupees. மக்களுக்கு கம்மி ரேட்லோ 10 rupees கொடுத்துருமா இந்த மக்கள் மருந்துக்கம்ல நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கா, ஆல்மோஸ்ட் 260+ சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கா மேம்.
1: இறுதியா வருங்காலத்துல இந்த திட்டத்தை மேலும் எப்படி மெருகேற்ற முடியும் அப்படின்ற திட்டமிடல் பத்தி உங்களுடைய கருத்து சார்.
0: மேம் இந்த ஸ்கீம் எல்லாமே பேன் இண்டியன் லெவல்ல 2026-27 ஃபைனான்சியல் இயர் மட்டும் ஆல்மோஸ்ட் 25,000 ஸ்டோர்ஸ் டார்கெட் இருக்கா மேம்? இந்த மாதிரி டார்கெட்ல போதும். ப்ரெசன்ட் 19,600 இருக்கா, நெக்ஸ்ட் இயர்ல வித்தின் 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 5,500 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணும். இல்லைனா வில்லேஜஸ் இருக்கா, வில்லேஜஸ்லோ அந்த பீப்புள் தே ஹவ் டு கம் டு டவுன்ஸ் ஃபார் மெடிக்கல்ஸ். ஸோ இந்த விஷயத்துல மத்திய அரசல் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியால எல்லாமே டிஸ்ட்ரிக் கவர் பண்ணும் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு எவ்ரி இயர் நியூ மெடிக்கேஷன்ஸ் வரும் மார்க்கெட்லோக்கு. எவ்ரி பேட்டன்ட் கம்ப்ளீட் பண்ணுனா இம்மிடியட்லி ப்ரொக்யூர் டிபார்ட்மெண்ட் இந்த ஆக்டிவ் இருக்கா மேம் இந்த PMBA-ல, இம்மிடியட்லி அந்த மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு ரீச் ஆகும் அந்த மாதிரி ஆக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா எல்லாமே மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்?

0: ரிசர்ச் இருக்கா ஃபார் யங் என்டர்பிரினர்ஸ் ஓ பிஸ்னஸ் பண்ணுனா திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா மேம். வி ஆர் ப்ரொவைடிங் ஆல்மோஸ்ட் 2 lakhs இன்சென்டிவ்ஸ், ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஃபார் தி என்டர்பிரினர்ஸ். ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங் மந்த்லி இன்சென்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இந்த ஸ்கீம்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூ இருக்கா. 2008 to till today ஆல்மோஸ்ட் த ஜர்னி மேம் வி ஹாவ் ரீச் 19,600 ஓன்லி ஃபார் மக்கள். வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் டு டெவலப் திஸ் ஸ்கீம் மேக்ஸிமம் ரீச் டு தி பீப்புள் இந்தியா லெவலில். அந்த வில்லேஜ் பீப்புள் குவாலிட்டி மெடிசன் அந்த பர்சன்ஸ் வேணும்.
1: பிரதமருடைய மக்கள் மருந்தகம் மற்றும் அங்கு கிடைக்கக்கூடிய தரமான மருந்துகள் குறித்த தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி. அரங்கேசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை. டாக்டர் டி. பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ மகா கணபதே. என். எஸ். ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சிகளடுத்து சித்தம் இறங்காத தேனையா, பாபநாசம் சிவன் பாடல், சகானா ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 10:40 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின்சை. டாக்டர் டி. பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி, தியாகராஜர் கீர்த்தனை, காப்பிராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக சாரமைன என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை பெஹாக் ராகம் ரூபகதாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நாகையார் முரளிதரன் அவர்களின் வயலினிசை கேட்டீர்கள். டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம்பி ராஜாராவ் அவர்கள் மிருதங்க

நேர்மப்பொழுது 10:45 ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனிய திரைப்பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக பலே பாண்டியா திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: நிறைவாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக ஏ எல் ராகவன் பி சுஷிலா பாடியுள்ள பாடல்.
1: மெல்லின மாம்
2: மெல்லின மாம்
1: யரல வாழல
2: யரல வாழல.

நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். இது இயல்புக்கு 3.4 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ். காற்றின் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ். இது இயல்புக்கு 4.8 டிகிரி குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ். காற்றின் ஈரப்பதம் 78%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தின் பதிவானது கேட்டோம். இனி சென்னைக்கும் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 என்னை தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழறிவும் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் சுழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதற் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். உங்கள் கவனத்திற்கு உலக வலசை போகும் பறவைகள் தினம் சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை. இதில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின். கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியை FM Gold 100.1 MHz கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல். 11:02 இளைய பாரதம். இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதற் பகுதி இடம்பெறும். நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் எஸ் சண்முக மஹிதா, டி சஞ்சுலா, எஸ் தினேஷ்குமார், பி என் தரணிகுமார், எஸ் சந்தோஷ், என் திவாகர். வெற்றிக்கு வழிகாட்டும் ஒழுக்கம் உரை வழங்குபவர் இ ஆதித்யன். கல்லூரி வாழ்க்கை அனுபவங்களின் பொக்கிஷம் எம் சுதேஷ்குமார் வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல். இதில் RP தர்ஷன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின். KP அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை இடம்பெறும். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம். இதில் இளைய இதயங்களின் வானொலி பயணம் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை ஒரே ஓவியம் 343 பகுதி இடம்பெறும். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இதில் மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம். 8:05-9:30 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 8:45 த கால்கட்டா குரோமோசோம் அமிதவ் கோஷ் எழுதிய நாவலை பற்றி டாக்டர் பத்மா வி மெக்கட்ரிஷ் அவர்களின் இலக்கிய உரை இடம்பெறும்.

இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜூம்தார் அவர்களின் சந்தூர் இசை இடம்பெறும். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகா ஹர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோ ஹர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.